சபரி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10:01. சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பறிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். நேர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை குழுவில் பதிவிட்டு, ஆம் வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்டு பாடல்களை கேட்டு மகிழுங்கள். நேர் சொந்தங்களே, குழுவில் இல்லாத அன்பு சொந்தங்கள் 8270333491 என்ற எண்ணின் தனிப்பக்கத்திற்கு உங்கள் விருப்ப பாடலை பதிவிடுங்கள். அன்பு சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக ஒரு பக்தி பாடலுடன்

0: அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்த நேர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நேர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை பதிவிட்டு கேட்டு மகிழுங்கள். உங்கள் பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்கிறோம். நிகழ்ச்சியில் இணைந்து தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். ஒலித்த பாடலுக்கு மகிழ்ச்சி என்றும் விநாயகரை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. ராமபுரம் அனுஷா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள். திருச்சி முத்தரசநல்லூர் ஜான்சி அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு நேரில் விருப்பத்தில் முதல் பாடலாக தேடி வந்த மாப்பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்ற இந்த பாடலை தேன்மொழி முருகன் அக்கா செல்வி இவர்களின் விருப்பத்திற்காக.
1: சாமி
2: அது பைசா
1: கேடா
2: பைசு.

0: பெரிய வள்ளல்மா?
1: ஆமா, வள்ளல் தான். உன்னையே எனக்கு வாழ வழங்கிய வள்ளல் சங்கர். இவர் தான் உங்க அப்பா. இவர் தான் சங்கர் உங்க அப்பா.
0: என்னமா சொல்றீங்க? இவர் ஏன் அப்பாவா?
1: ஆமா அப்பா. பசிச்ச வயிறு, களைச்ச மனசு, இதை காணும் போது அவர் சிந்தின கண்ணீர் கொஞ்சமா. அவர் செஞ்ச தர்மமே அவரை பதிவாக்கிடுச்சு.
0: அப்பாவை கோஷித்தாங்களா? யார் கோஷித்து சொல்லுங்கம்மா, கொன்னது யார்?
1: நெருப்பையே நெஞ்சா கொண்ட அந்த வஞ்சகன் பேர் சோழமலை.
0: அந்த தோ எங்க இருக்கா? எங்க இருக்காம?
1: சென்னையில நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு கொடி கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கானா?
0: அவன் உடம்ப சன்னட கங்களா துவைக்கணும். இப்பவே அவன்
1: தந்துட்டான். அப்பா வேண்டாம், இப்படி நீ சீறி கிளம்பவேன்னு தெரிஞ்சுதான் இத்தனை காலம் இந்த உண்மையை உன்கிட்ட மறைச்சு வச்சிருந்தேன்.
2: அழகான அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களை. தேடி வந்த மாப்பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல். விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்திற்காகவும் அவர்களுடைய அக்கா செல்வி அவர்களுக்காகவும் அந்த பாடல் வளம் வந்தது. குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா அருமை என்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல் பாடியவர் என்று சிறப்பான ஒரு தகவல், நன்றி. மற்றும் சிறப்பான பாடல் அருமை என்று கை கொடுத்து பாராட்டியுள்ளார்கள். சிறப்பான தலைவர் பாடல், நான் விரும்பிய பாடலை வழங்கியதற்கு இயக்குனர் ஐயாவுக்கு நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள், நெஞ்சாத நன்றிகள். மற்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் அடடா இப்படி அசத்துறீங்களே என்று பாராட்டினார்கள், நெஞ்சாத நன்றிகள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள், அடடா அற்புதம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆஹா சூப்பர் என்றும் பாடலுக்கு பாராட்டியுள்ளார்கள், அருமையான பாடல் என்றும் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து கொண்டு. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலை வசனத்துடன் வளம் வரச் செய்ததற்கு நன்றி நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நிச்சயம் அருமையான ஒரு வசனம்தான் கேட்டு மகிழ்ந்தோம். சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சிந்து பைரவி என்ற திரைப்படத்திலிருந்து நானூறு சிந்து என்ற இந்த பாடல் விரும்பிய நேர் சொந்தங்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், அம்மா செல்வி, ஈஷாந்த், மௌனிஷ், மகதீஷ், மகி, பிரித்திகா, அலெக்சா, நரேன் இவர்கள் விருப்பத்திற்காக சிந்து பைரவி திரைப்படத்திலிருந்து

0: அழகான அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. சிந்து பைரவி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தங்கள் ரெட்டியார்பட்டி தீபாகுமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், அம்மா செல்வி, இஷாந்த், மௌனிஷ், மகதீஷ், மகி, பிரித்திகா, அலெக்சா, நரேன் இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. பாடலை கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பகிரியின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல. நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி பாடலை கேட்டமைக்கு நெஞ்சாத நன்றிகள். உங்களால் நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் என்றும், ராமாபுரம் மனுஷா அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும் பாராட்டினார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி, சிறப்பான பாடல், அருமை என்றும் பாராட்டினார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சோகத்திலும் சுகமான ராகங்கள் என்று பாடலுக்கான கருத்தை பதிவிட்டார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் தீபா விரும்பிய பாடல் அருமையான பாடல், சோகப்பாடல், சோகத்தில் சுகமான ராகம், சித்ராவின் குரலில் பாடல் இனிமை என்று பாராட்டினார்கள். பாடலை கேட்டு ரசித்து வாழ்த்து நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, ராமாபுரம் பகுதியிலிருந்து அனுஷா அவர்கள் விருப்பத்திற்காக உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது என்ற இந்த பாடலை வழங்குங்கள் என்று பதிவிட்டுள்ளார்கள். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சிக்கு இதோ வருகிறது.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்லையே.

பழமையான பாடல், இனிமையான பாடல், அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்று அழகான ஒரு பாடலை விரும்பியிருந்தார்கள். ராமபுரம் மனுஷ அவர்கள் விருப்பத்தில் தான் இந்த பாடல் ஒலிச்சென்றது. உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல் கேட்டு ரசித்தோம் நேர் சொந்தங்களே. குழுவிலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடல் அருமை என்றும் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி, அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ராமபுரம் மனுஷர்கள் யார் விரும்பி கேட்ட பாடல் ஒலிக்கவிட்டதற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். அருமையான ஒரு பாடல். தேன்மொழி முருகன் அவர்கள் அனுஷாக்கா பாடல் தேர்வு அருமை, அந்த நாள் ஞாபகம் எல்லோருக்கும் பொதுவான பாடல், நன்றி அக்கா என்று அழகான ஒரு பதிவு. நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் திருச்சிற்றம்பலம், பிரதோஷம் நாளைதானே, தெரியவில்லை நாளையா நாளை மறுநாளா என்று. திருச்சிற்றம்பலம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா என்று. வணக்கம் ஐயா, வாருங்கள். நன்றி. ஐயோ ஏனையா இந்த கொலைவெறி, நீங்களும் உயர்ந்த மனிதன் தான் ஐயா என்று. இல்லை ஐயா, கொஞ்சம் குள்ளமாகத்தான் இருப்பேன், ஆனால் குண்டாக இருப்பேன். தேன்மொழி முருகன் அவர்கள் தெரியாமல் கைப்பற்றி விட்டது ஸ்டிக்கர். ஓ சரி சரி, பரவாயில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டம் துர்கநல்லி கோயில் கொட்டாய்த்தி கனகராஜ் ஐயா அவர்கள், நீங்கள் கேட்டவை எனும் சிறப்பான நிகழ்ச்சியில் நமது சபரி வானொலியில் காலை 10 மணி முதல் நிகழ்ச்சி ஆரம்பம். இந்த நிகழ்ச்சியை வழங்க வரும் நமது அன்புள்ள நிலை இயக்குனர் ஆர்ஜே கீதநேசன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கங்களும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சிக்கு தங்களை வருக வருக என்று உங்களை வரவேற்கிறோம் என்று கிருஷ்ணகிரி மாவட்டம் திருக்கநல்லி கோயில் கொட்டாய் தி கனகராஜ் ஜெயக்கொடி அவர்கள் வாழ்த்தியுள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அறிவழகன் ஐயா மீண்டும் என்னை விடவில்லை என்று நினைக்கிறேன். மனதளவில் உயர்ந்தவர் ஐயா என்றும் நிச்சயமாக இல்லை ஐயா. திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம், வாருங்கள். மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கும் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள். வாழ்த்த உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சென்னை பாரதி தனபால் அவர்களின் விருப்பத்தில் எங்கே அந்த வெண்ணிலா, இன்னும் 2-3 நாட்களில் வந்துவிடும் என்று நினைக்கிறேன். அந்த வெண்ணிலா வருவதற்கு முன் இந்த பாடல் வருகிறது, எங்கே அந்த வெண்ணிலா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து விரும்பிய நேர் சொந்தங்கள், சென்னை பாரதி தனபால், காவ்யா, ஓவியா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இதோ வெண்ணிலா தவழ்ந்து வருகிறது.

எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா என்று தேடி தேடி பார்த்தோம். இன்னும் 2-3 நாட்களில் வந்துவிடும் என்று நினைக்கிறேன். ஆம், வியாழன் அன்றுதான் பௌர்ணமி என்று நினைக்கிறேன். நேர் சொந்தங்களே, ஒழித்த பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் சென்னை பாரதி தனபால் அவர்களின் விருப்பத்திற்காகவும் மற்றும் உடன் இணைந்து காவியா, ஓவியா மற்றும் சபரி சொந்தங்கள் அனைவருக்காகவும் அந்த அருமையான பாடல் ஒலிச்சென்றது. பயிரின் பக்கத்திலிருந்து

0: விட்ட அன்பு சொந்தங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் ஆஹா ஆஹா, அருமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல், இனிமையான பாடலை தேர்வு செய்த பாரதி தனபாலுக்கு நன்றி நன்றி வாழ்த்துக்கள், பாடல் தேர்வு சிறப்பு என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. பாடலை விரும்பி கேட்டிருந்த அந்த நேர் சொந்தம் சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாடலை வழங்கியதுக்கு நன்றி என்று அழகான ஒரு நடனம் சிறப்பு கண்டுகளித்து கொண்டு இருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறது. அழகான ஒரு எங்கு கற்றுக்கொண்டீர்கள் என்று தெரியவில்லை. சென்னை பாரதி தனபால் அவர்கள் பாட்டு சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. ரெட்டியார்படி தீபகுமார் அவர்கள் எக்ஸலண்ட் என்று மலர்த்து இல்லை இல்லை இதயம் தூவி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் சென்னை பாரதி தனபால் அவர்களை கட்டி அழகான ஒரு பாடல் என்று தழுவிக்கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர், இனிமையான இதமான பாடல் என்றும் பாராட்டினார்கள். இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் நன்றிகள். உங்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி. சென்னை பாரதி தனபால் அவர்கள் ஐயா இயக்குனர் அவர்களே ஆஹா, பொன்னாடையெல்லாம் போர்த்தி பதக்கங்கள்லாம் தருகிறார்கள். பெற்றுக்கொண்டேன் பெற்றுக்கொண்டேன். மகிழ்ச்சி சந்தோஷம். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், பாடலை கேட்ட பாரதி அத்தைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. பாரதி தனபால் அவர்கள் கை கொடுத்து இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சிறப்பு மிகச்சிறப்பு என்றும் மீண்டும் மிக்க நன்றி என்று பாரதி தனபால் அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களும் தேங்க்யூ என்றும் அறிவழகன் ஐயா அவர்கள் வெண்ணிலாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். எங்கே அந்த வெண்ணிலா என்று கேட்டதற்கு சுமார் 42 வெண்ணிலாக்கள் இங்கே குழுவில் உள்ளது. சிறப்பு. ராமபுரம் மனுஷ அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாரதி தனபால் அவர்கள் இன்னும் நடனத்தை விடவில்லை, பாட்டு முடிந்தாலும் நாங்கள் ஆடிக்கொண்டே தான் இருப்போம் என்று மகிழ்ச்சியுடன் துள்ளி கொதித்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் அசத்துறீங்க என்றும் சென்னை பாரதி தனபால் அவர்கள் தீபாகுமார் அவர்களின் பதிவிற்கு இதயம் சுற்றுகிறது. சிறப்பாக பாடலுக்கும் ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்களுக்கும் ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். பதிவு நீண்டு கொண்டே செல்கிறது. நடனமும் நீண்டு கொண்டே செல்கிறது. கைத்தட்டி பாராட்டினார்கள். மிக்க நன்றி என்று. நன்றி நன்றி நன்றி. அறிவழகன் ஐயாவர்கள் வெண்ணிலா பகலில் ஒளி வீசி சென்றது சபரி வானொலி வழியே. இனிமை ஐயா கவிதை எழுத ஆரம்பித்து விட்டார். சேலம் மேச்சேரி அறிவழகன் ஐயா அவர்கள் வெண்ணிலா பகலில் ஒளி வீசி சென்றது சபரி வானொலி வழியே இனிமை என்று இனிமையான ஒரு கவிதையுடன். தேன்மொழி முருகன் அவர்கள் சபரி சொந்தங்கள் சபரி சொந்தங்களுக்கு இந்த மகிழ்ச்சி தான் வேணும் ஐயா. நன்றி தெரிவித்துள்ளார்கள். நிச்சயமாக பாடலை கேட்டு அத்தனை நேர் நெஞ்சங்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்திற்காக கர்ணா திரைப்படத்திலிருந்து அலோ செல்லம்மா. நிச்சயமாக ஐயா கர்ணா என்றவுடன் மலரே மௌனமா மலரே மௌனமா என்று தான் நிறைய சொந்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. இந்த பாடல் கேட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. நிச்சயம் உங்களுக்கு ஒரு வீர வணக்கங்கள். நன்றி ஐயா நன்றி.
1: நீ மறந்துடாத.
2: ஹலோ
3: ஹலோ அஞ்சலியா, நான் தான் பேசுறேன்.
2: செப்பண்டி
3: வெய்யண்டி.
1: அப்படி தாக்கிது ஆந்திரா டிக்கெட்டு.
4: ட்ரை ட்ரை டபுள் ஒன் ட்ரை ட்ரை டபுள் டூ ட்ரை ட்ரை டபுள் த்ரீ.
1: எவனோ ஒருத்தன் காலங்காத்தால ரம் அடிச்சுட்டு வந்து குதிரை நம்பரா சொல்றான், ஓட்டுற அவன.
4: ஐயா
1: நாயக் கல் நாயக்
5: சுத்து ராஜா சுத்து போடு சுத்து ராஜா சுத்து.
6: இருடா இருடா
5: என்ன ஆச்சு? டெலிபோன் அடிக்குது.
7: என்ன ஆச்சு? பொருடா செவடா
6: அடிக்குது அடிக்குது.
5: டிங் டிங் டிங்

0: Drink, drink.
1: ஹலோ
2: ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன்.
1: ஐயோ, அவர் இருக்காரு, அப்புறமா பேசுங்க.

அருமையான ஒரு அட்டகாசமான பாடல், தொழிலான பாடல், கர்ணா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் சேலம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் மங்கை கிருத்திக்ஷா இவர்கள் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. கேட்டு மகிழ்ந்தோம். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சிறப்பான ஒரு பாடல் தேர்வு, அருமை. அறிவழகன் ஐயா அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றிகள் ஐயா என்று நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி உங்களுக்குத்தான் ஐயா, நன்றி, மகிழ்ச்சி. கரு ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா வாருங்கள் ஐயா, இப்படி வராதீர்கள் ஐயா, ஏன் இந்த ஓட்டம், நாட்டாமை படத்தில் வருவது போல் இப்பொழுது அண்ணன் தரையை பார்த்து செல்கிறார், வரும்போது நுரையை பார்த்து வருவார் என்று கூறுவார், அதுபோல் நுரையோடு ஓடி ஓடுகிறீர்களே ஐயா. அறிவழகன் ஐயாவர்கள் ஒரு லட்சம் நம்பர் சுற்றி கண்டு கொண்டேன் அம்மா என்று டெலிஃபோன் பழைய காலத்து எண்களை சுற்றும் ஒரு தொலைபேசியை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பையா கண்டுகளித்தோம். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. கரு ரகுபதி ஐயா அவர்களுக்கு வெட்கம் வந்துவிட்டது. வெட்கம் ஐயா இருக்கட்டும், பரவாயில்லை. தீபகுமார் அவர்கள் அருமை என்றும், ஐயா ஐயா இருங்கள் ஐயா, கோபம் கொள்ளாதீர்கள் ஐயா, இறந்து விட போகிறது அந்த ஜீவன். ரகுபதி ஐயா அவர்கள் யாரையோ கொலை செய்ய முயற்சிக்கிறார் ஐயா, என்னையிலேயே இருக்கலாம், அவருக்கு தான் தெரியும். ராமபுரம் அனுஷா அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், ரகுபதி ஐயர்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்களும். ஒரு லட்சம் நம்பர் சுற்றி கண்டு கொண்ட இந்த ஜீவன் இதுதான், இதற்குத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். கண்டு கொண்டேன் ஐயா, நானும் கண்டு கொண்டேன். சென்னை பாரதி தனபால் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை என்று பாராட்டினார்கள், அவர்களுக்கும் நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், போச்சு போச்சு, ஆமாம் ஐயா, செத்து போச்சு அது, விட்டு விடுவோம். திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம் லக்ஷ்மி லக்ஷ்மி சீனிவாசன் ஐயார்கள், அலோ செல்லம்மா உன் லவர் நான் அம்மா, ஒரு லட்சம் நம்பர் சுற்றி கண்டு கொண்டேம்மா, பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார். நன்றி ஐயா, நன்றி, சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்களும் இசைத்தரம் அருமை என்றும் சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. ரகுபதி ஐயார்கள், வாங்க தம்பி நலமாக இருக்கீங்களா என்று லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்களை நலம் விசாரிக்கிறார்கள். நலமாக இருப்பார் என்று நினைக்கிறேன். உங்களிடம் தஞ்சம் புகுந்து விட்டாரல்ல ஐயா, நிச்சயம் நலமாகத்தான் இருப்பார். ஏன் இந்த குலவரி நாட்டாமண்ணா என்று லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டுள்ளார். கொலையெல்லாம் பண்ணுவதற்கு அவருக்கு திறமையும் இல்லை, அந்த எண்ணமும் இல்லை. விளையாட்டு காட்டுகிறார் நாட்டாமை அவர்கள். நாட்டாமை ஆசீர்வாதத்தோடு நலமாக இருக்கிறேன் அண்ணா என்று லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் பதில் தந்துள்ளார்கள். பாடலை கேட்டு பதிவிட்டு வாழ்த்திய அத்தனை நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, ஐயா நான் என்ன தவறு செய்துவிட்டேன் ஐயா? ஓ, படத்தின் பெயரா? பயந்து விட்டேன் ஐயா, காரி மூஞ்சி மேலே துப்புகிறீர்களோ என்று நினைத்தேன். படத்தின் பெயர் காரி. சாஞ்சிக்கவா சாஞ்சிக்கவா? ஆமாம் ஐயா, ஏற்கனவே கூறியது போல் அருகில் பக்கத்தில் தொட்டி தொட்டி இருக்கிறது, சாஞ்சிக்கொள்ளுங்கள் ஐயா. அடுத்த பதம் வேண்டாம் என்று நினைக்கிறேன். அந்த தொட்டியின் பக்கத்திலே சாஞ்சிக்கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, காரி திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கரூர் மாவடியான் கோவில் ரகுபதி தங்கப்பொண்ணு காவியா மனோஜ்குமார் அவர்களின் விருப்பத்திற்காக வருகிறது. கேட்டு மகிழுங்கள் ஐயா, நாங்களும் கேட்டு மகிழ்கிறோம்.

காரி என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு அருமையான ஒரு பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சந்தம் கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி தங்கப்பொண்ணு காவியா மனோஜ்குமார் இவர்கள் நிருப்பத்திற்காக அந்த அட்டகாசமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா என் ஐயா இது அருமையான ஒரு நடனம் ஐயா, சிறப்பாக இருக்கிறது ஐயா, சாஞ்சிக்கவா சாஞ்சிக்கவா என்று சொன்னீர்களே, நீங்கள் இதுமேல் சாய்ந்து கொள்ளுங்கள் ஐயா, தயவுசெய்து இது உங்கள் மேல் சாயாமல் பார்த்துக்கொள்ளுங்கள், அப்புறமா நாங்கள் என்ன செய்வதென்றே தெரியாது, ஒன்றுமே புரியவில்லை, அதனால் நீங்கள் சாய்ந்து கொள்ளுங்கள் ஐயா. அழகு தொகை அழகாக தொகை விரித்து அடுகிறது, சிறப்பு. ரகுபதி ஐயர் பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றி என்று தெரிவித்துள்ளார்கள். நன்றி ஐயா. அறிவழகன் ஐயா அவர்கள், ஆத்தி பயமாக இருக்குது, பயமல்ல ஐயா பழகிவிட்டது, அதனால் பயம் தேவையில்லை அவருக்கு, உங்களுக்கு ஒன்றால் புதிதாக இருக்கும். தொட்டி மேல் சாய்ந்து கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார், சிறப்பு. கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், கொழுப்பு அதிகமாக இருக்குது ஐயா, எப்படி ஐயா சாஞ்சிக்கிறது ஐயா, அதற்குத்தானே ஐயா கருப்பு கவுனி அணிசி கஞ்சி அதெல்லாம் செல்கிறது, அதெல்லாம் சாப்பிடுங்கள் ஐயா என்பதையும், மற்றும் கொழுப்பு அதிகமாக இருந்து சாய்ந்து கொண்டால் அது ஒன்றும் தொற்று வியாதி அல்ல ஐயா, தைரியமாக சாய்ந்து கொள்ளுங்கள் ஐயா, அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் அறிவழகன் ஐயா அவர்கள் பாடல் மிகவும் அருமை, இதுவரை கேட்காத பாடல் என்று பாராட்டுள்ளார்கள், சிறப்பையா நிச்சயமாக. ஊரப்பாக்கம் பார்த்திபன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், வணக்கம் ஐயா வாருங்கள் மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள், ஸ்ரீராம் குரலில் பாடல் அருமை, அருமையான பாடல் தேர்வு சிறப்பு என்று பாராட்டுள்ளார்கள், நன்றி. கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா யாரோ அடிக்க வராங்க ஐயா, என்னை காப்பாற்றுங்க ஐயா, நான் எங்கே இருக்கிறேன் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், நான் எப்படி ஐயா இப்பொழுது காப்பாற்றுவது, அதுதான் நமக்கு தெரியுமே ஐயா, நாமல் ஓட்டம் ஆரம்பித்தால் யாரையா நம்மை பிடிப்பது, துண்டக்கானும் துணியக்கானும் என்று ஓடுவீர்களே ஐயா, ஓடுங்கள், ஓடிவிட்டால் யாரும் உங்களை அடிக்க முடியாது, இல்லை என்றால் அடிக்கும் நபரை கூறுங்கள் ஐயா, நான் இங்கிருந்தே தடுத்து முயற்சிக்கிறேன். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள். அறிவழகன் ஐயாவர்கள், காரி என்றால் மாடுதானே ஐயா, ஐயா உங்கள் திறமைக்கெல்லாம் எனக்கு சவால் விடாதீர்கள் ஐயா, எனக்கு தெரியாது காரி

0: ஆரி ஓரி என்று ஏழு கடை வள்ளல்கள் இருக்கிறார்கள் ஐயா. அதில் ஒருவர் என்று நினைக்கிறேன் ரகுபதி ஐயா போல அவரும் ஒரு வள்ளலாக இருக்கலாம். அதுதான் ஐயா எனக்கு தெரியும். மாடு என்பது எனக்கு தெரியவில்லையே ஐயா. தெரிந்த நபர்கள் குறிப்பிடுங்கள். காரி என்றால் என்ன? மாடுதான் ஐயா. தூய வார்த்தை மாடுதான் என்று நாட்டாமையே தீர்ப்பு வழங்கிவிட்டார். அதனால் ஒப்புக்கொள்கிறோம் மாடுதான் என்று. மற்றும் யாரோ அடிக்க வராங்க என்று காப்பாற்றுங்கன்னு சொன்னார் அல்லவா ரகுபதி ஐயா. அவர்கள் எப்படி நம்புவோம் ஐயா? வீடியோ எடுத்து அனுப்புங்களே ஐயா. ஐயா வீடியோ எடுத்து அனுப்புங்களே ஐயா. அடிப்பதை நாங்களும் பார்க்கிறோம். யார் அடிப்பது என்று, யாரை அடிக்கிறார்கள் என்று. தூய தமிழ் தான் காரி என்பது மாடு. தூய தமிழ் மாடு என்று. நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறியா? நீ இருக்கிறது மறந்துட்டேனே என்று ஒரு பதிவு மகிழ்ச்சி அளிக்கிறது ஐயா. அறிவழகன் ஐயா அவர்கள் சிரித்து கொண்டே இருக்கிறார். மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே இருங்கள் ஐயா. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலுக்கு சென்று விடுவோம். அடுத்த பாடலாக திருவண்ணாமலை மாவட்டம் நடுக்குப்பம், லக்ஷ்மி சீனிவாசன், தக்ஷன், சுதிக்ஷா குட்டி இவர்கள் உற்பத்திற்காக. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு ரோடு நடுக்குப்பம். லக்ஷ்மி நரசிம் லக்ஷ்மி சீனிவாசன், தர்ஷன், சுதிக்ஷா குட்டி இவர்கள் விருப்பத்தில் வாலி திரைப்படத்திலிருந்து ஓ சோனா. இதோ சோனா
1: December 30th, 1865.
2: December 8th, 1881.
3: The Statue of
4: Liberty.
5: December 7th, 1903.
6: January 2nd, 1920.
7: January 15th.

0: நான் உன் அவுட்டோக்கன் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் நிறுத்தும்? ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற அவளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற அவளை ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தானா, அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும், நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தது.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்தது?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாரனை கொடுத்தான், நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாரனை பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாரனை கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாரன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

அருமையான அட்டகாசமான ஒரு பாடல், சிறப்பையா. வாலி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி படவேடு ரோடு நடுக்குப்பம், லக்ஷ்மி சீனிவாசன், தர்ஷன், சுதிக்ஷா குட்டி இவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் வாலி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழ்ந்தோம். நேர் சொந்தங்களே, குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், ரகுபதி ஐயாவர்கள் சிவகாசி ரதியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் சிறப்பாக சிரித்த வண்ணம். என் சோனா இவர்கள் தான் ஐயா, ஐயா பொய் சொல்லக்கூடாது. நம் சோனா என்று சொல்லுங்கள் ஐயா. ஏன் ஐயா பிரித்து விட்டீர்கள்? இதுதானே உங்களுக்கு உங்களிடம் எனக்கு பிடிக்காத ஒன்று. இந்த என் உன் என்று சொல்லும்போது உதர்கள் ஒட்டாது ஐயா. நம் என்று சொல்லுங்கள், அனைத்தும் ஒட்டும் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நம் சோனா இவர்கள்தான் என்று சொல்லிவிடுங்கள் ஐயா. மகிழ்ச்சி. லட்சுமி சீனிவாசன் ஐயா அவர்கள் என் விருப்ப பாடலை வழங்கிய கீதனேசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சிறப்பான ஒரு பாடல், நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களால் நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். நன்றி, நன்றி ஐயா. லட்சுமி சீனிவாசன் ஐயா அவர்கள், இவங்க தான் நாட்டமையோட ரொம்ப நாள் சோனாவா? ரொம்ப நாள் அல்ல ஐயா, ரொம்ப வருட சோனா இவர்கள் தான். நீண்ட நாள் கனவு என்று பழிக்குமோ தெரியவில்லை ஐயா. பார்ப்போம், பழமொழி சொல்வார்கள், வேண்டாம் விட்டுவிடுவோம். ரகுபதி ஐயா அவர்கள் லக்ஷ்மி சீனிவாசன் அவர்களின் பதிவிற்கு பாடலை அழகாக ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். நன்றி, நன்றி ஐயா. அறிவகன் ஐயா அவர்கள் சோனா பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. கரூர் ரகுபதி ஐயாவர்கள், ஐயா செங்கல் பூரிக்கட்டை பறக்குது ஐயா. ஐயா ஐயா பார்த்துக்கொள்ளுங்கள், எவ்வளவு செங்கல் வருகிறதோ அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டி கொடுங்கள் ஐயா. அந்த பூரிக்கட்டையை பத்திரப்படுத்தி 4 பூரி நல்லது ஒரு குருமா வைத்தால் கொழுப்பு குறைந்து கொண்டே வரும் ஐயா. 4 பூரி பத்துமா என்று தெரியவில்லை, இருந்தாலும் 1 மணி நேரத்திற்கு இல்லை 2 மணி நேரத்திற்கு 4 பூரியாக கொடுத்தால் எண்ணெயில் போட்டு அப்படியே அந்த பூரி பூத்துக்குழுங்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் அந்த பூரி. கொடுத்து கொண்டே இருந்தால் கொழுப்பு குறைந்து கொண்டே வரும் ஐயா, என்னுடைய கருத்து. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி. அறிவேகன் ஐயா அவர்கள், செங்கல்ல சேர்த்து வைங்க அண்ணா வீடு கட்டிடலாம். ஆம், அதே தான் ஐயா, சரியாக சொன்னீர்கள். ஆனால் அது சின்ன வீடா பெரிய வீடா என்று தான் தெரியாது, கேட்டு பார்ப்போம். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது, நன்றி என்றும். லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் பாடலின் இசைத்தரம் சிறப்பு என்று பாராட்டினார்கள். நன்றி ஐயா, நன்றி. மற்றும் லக்ஷ்மி சீனிவாசன் ஐயா அவர்கள் இதயம் கனிந்த நன்றிகள் தெரிவித்துள்ளார். எப்படி சோனாவுக்கு சின்ன வீடா? ஐயோ, சோனாவுக்கு சின்ன வீடா? சின்ன வீடே தான் ஐயா, சின்ன வீடே தான் அவருக்கு தெரியும். ஐயோ ஐயோ, கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், நாங்கள் தான் 20. ஐயா பொய் சொல்லக்கூடாது ஐயா, ஓரளவுக்கு தான் சொல்ல வேண்டும். அதற்காக எவ்வளவு ஐயா? அப்படி என்றால் எப்போதோ கொழுப்பு குறைந்திருக்கணுமே ஐயா, ஏன் இன்னும் அப்படியே இருக்கிறது தெரியவில்லையே. ஒன்றுமே புரியவில்லை எனக்கு. 20 சப்பாத்தி எல்லாம் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து உலகம் பிறந்தது எனக்காக என்ற இந்த பாடலை, ஊரப்பாக்கம் பார்த்திபன் ஐயாவின் விருப்பத்திற்காக பாசம் திரைப்படத்திலிருந்து

பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல். புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடிப்பில் பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேசந்தம் ஊரப்பாக்கம் பார்த்திபன் ஐயாவின் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் கரூர் ரகுபதி ஐயாவில் ஏற்கனவே படித்து விட்டேன் ஐயா. ஐயா நாங்கள் தான் 20 சப்பாத்தி சாப்பிடுறோம் ஐயா என்று ஐயா சரியாகத்தான் சொல்கிறீர்கள் ஐயா. என் நான் தான் தவறாக எண்ணிவிட்டேன். நாங்கள் தான் என்றால் இருவரும் இணைந்துதானே, ஆகையால் யார் எத்தனை என்று சரியாக சொல்லவில்லை. ஆக மொத்தத்தில் 20, நீங்கள் எத்தனையோ அவர்கள் எத்தனையோ தெரியாது. நாங்கள் தான் 20 சப்பாத்தி சாப்பிடுறோமே ஐயா என்று பதிவிட்டார். சரிதான் ஐயா, நான் தான் தவறாக கணக்கிட்டு விட்டேன். ஏற்ற இறக்கம் இருக்கலாம், சமமாக பார்த்தாலும் 10 சப்பாத்தி சரியாகத்தான் இருக்கும். சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் இருவருமாக. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி, அடடா அடடா இப்படி அசத்துறீங்களே என்று பாராட்டினார்கள். அருமையான பாடல் என்றும் ஆகா அருமை என்று எம்ஜிஆர் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர், மகிழும் அன்பும் நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இன்றைய பதிவுகள் அனைத்தும் அருமை, ஆகா அருமை இனிமை என்று பாராட்டினார்கள். இவ்வளவு நேரம் இவர்கள் இருவரும் கைபேசியில் உரையாடி கொண்டிருப்பார்கள் கொண்டிருந்தார்கள் என்று நினைக்கிறேன். இருவருமாக ஒன்றாக இணைந்து விட்டார்கள். பாடல் இனிது நன்றி என்று மகிழ்ச்சி. அறிவழகன் ஐயார்கள் உலகம் பிறந்தது எனக்காக அல்ல அல்ல அல்ல அல்ல அது நமக்காக பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டினர். சரியாகத்தான் சொன்னீர்கள் ஐயா. அவரவர் பாடும்போது அவரவருக்காக என்றும் பொதுவாக பாடினால் நமக்காக என்றும் வைத்துக்கொள்ளலாம். எம்ஜிஆர் அவர்கள் எனக்காக பிறந்தது என்றும் அவரும் நீங்கள் உமக்காக பிறந்தது என்றும் தனித்தனியே பாடிக்கொள்ள வேண்டியதுதான். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும் அடடா அடடா அசத்துறீங்களே என்றும் கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் அடடா இப்படி அசத்துறீங்களே என்று பாராட்டியுள்ளார். யார் அசத்துவது தான் என்று தெரியவில்லை, அதில் தான் ஐயா ஒரு சிறிய பிழை இருக்கிறது. அடடா இப்படி அசத்துறேனே என்று நீங்கள் பதிவிடுங்கள் ஐயா, அசத்துங்கள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் இப்படி தலைவர் பாடல் வரும்போது மனதிற்கு உற்சாகம் வருகிறது, நன்றி. சபரி வானொலி பாடலை தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் ஐயா அவர்களுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி நன்றி நன்றி. குமரி மாவட்டம் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நீங்கள் கேட்டவை எனும் இனிய நிகழ்ச்சியை சிறப்பித்து சிறப்புக்கு சிறப்புகள் பல சேர்த்து உறவுகளுக்கு விரும்பிய விருப்பமான பாடலை பதிவிட்டு கேட்ட பாடலை கொடுத்து மகிழ்த்து நிகழ்ச்சியை அழகுபடுத்தி அழகுக்கு அழகு சேர்த்து சின்ன சின்ன பூக்களை எல்லாம் எடுத்து வண்ண வண்ண மாலையாக்கி அழகு பார்ப்பது போல உறவுகளின் எண்ணம் இனிக்கின்ற வகையில் வண்ண மாலையாக்கி உறவுகளின் பாடல்களை எல்லாம் பூக்களின் மனமாய் புகழ்மனம் பரப்பும் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் ஐயா கீதநேசன் அவர்களுக்கு ஆஹா இப்பொழுதுதான் ஐயா சரியாக வந்துள்ளீர்கள். சிந்தனை சிற்பி சயனைடு குப்பி என்று ஏற்கனவே சொல்லிவிட்டானே இவன், அதனால் என்று அந்த பதத்தை நீக்கிவிட்டார். சிறப்பு ஐயா நன்றி. அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நிகழ்ச்சி வெல்லட்டும், நன்றி தெரிவித்துள்ளார் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. கிருஷ்ணகிரி மாவட்டம் அனந்தபுரம் சங்கர் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சிக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய முற்பகல் வணக்கம். பார்த்தேன் ரசித்தேன் தின்னாதே ஐயா. ஏன் ஐயா இப்போதான் சப்பாத்தி அனைவரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள், நீங்கள் திடீரென்று தின்னாதே என்று சொல்கிறீர்கள், ஏதேனும் கலந்து வைத்து விட்டார்களா என்று தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐயா, நீங்கள் சாப்பிடுங்கள். தெரியவில்லை, இது ஒரு பாடலுக்கு பிறகு உங்கள் பாடல் வருகிறது ஐயா.

இதமான ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. பாடலை கேட்டு பதிவிட்டு வாழ்த்திய சொந்தங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் அனந்தபுரம் சங்கர் ஐயா அவர்கள் சிரித்து கொண்டே இருக்கிறார்கள் சிவகாசி ரதியுடன். எத்தனை பேர் தானே ஐயா இதற்கு போட்டி, பரவாயில்லை வாருங்கள் அனைவரும் ஒன்றாக இருப்போம். கரு ரகுபதி ஐயாவில் தின்னாதே தின்னாதே என்று சொன்னவுடன் ஏனோ தெரியவில்லை தின்ன ஆரம்பித்து விட்டார். ஆஹா, இவளுடைய ஆள் வந்துவிட்டது. மாமா மாமா என்று சிறப்பு ஐயா, அருமை. ரெட்டையார்பட்டி தீபகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும், சென்னை பாரதி தனப்பாளர்கள் பாடல் சூப்பர், பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள், நன்றி. அனந்தபுரம் சக்கர ஐயாவில் இளையராஜா இசையில் தெலுங்கு டப்பிங் தமிழ் பாடல் அருமை. ஐயா அப்படியா ஐயா, எனக்கு தெரியாது ஐயா, பாடல் நன்றாக இருந்தது ஒளிபரப்பி விட்டேன் ஐயா, அதற்கு அது மட்டும்தான் எனக்கு தெரியும். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், இனிமையான இதமான பாடல் என்று பாராட்டினார்கள். சென்னை பாரதி தன்பாள் அவர்கள் தேன்மொழி முருகன் அவர்கள் பதிவிற்கு கைத்தட்டி பாராட்டினார்கள் அருமை என்றும், ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் அருமை என்று பாராட்டினார்கள் நன்றி. அறிவழகன் ஐயாவர்கள் பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள் நன்றி. திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் மற்றும் சித்தாத்தூர் திருஞானம் அவர்கள் இணைந்துள்ளார்கள் ஒலித்த பாடல் அருமை என்றும் பாராட்டினார்கள், அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கிருஷ்ணகிரி மாவட்டம் அனந்தபுரம் சங்கர் ஐயாரின் விருப்பத்திற்காக தின்னாதே என்னை தின்னாதே என்று பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து இதோ

அழகாக ஒளிச்சென்றது. பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களை. விரும்பிய நேர் சொந்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் அனந்தபுரம் சங்கர் ஐயாரின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தம், கரு ரகுபதி ஐயார்கள், ஐயா ஐயா இருங்கள் ஐயா, பொறுமையாக சாப்பிடுங்களே ஐயா, இப்படி சாப்பிட்டால் அப்புறம் கொழுப்பு ஏறாமல் என்ன செய்யும் ஐயா, இப்படி சாப்பிட்டு கொண்டே போனால் அப்புறம் தொட்டி மேலேயும் சாய முடியாது, சின்ன வீடு மேலேயும் சாய முடியாது ஐயா, பார்த்துக்கொள்ளுங்கள் உடல் நலத்தை. மற்றும் பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டு இசை வாத்தியத்துடன் நொறுக்கி கொண்டிருக்கிறார். நன்றி சங்கர் ஐயாவர்கள், மிக்க நன்றி என்றும், அரியவன் ஐயாவர்கள் தின்னாதே என்றும். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள், தேநீர் இடைவேளை அருந்துங்கள் மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள், சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம் இவர்கள் குரலில் பாடல் சிறப்பு, பாடலை தேர்வு செய்த நல்ல வளத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். டீ எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும், மற்றும் சங்கர் ஐயாவர் பாடலை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துள்ளார். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில்

ஒலித்த அந்த அழகான ஒரு பாடல் ஒலி விளக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது விரும்பிய நேர் சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் உற்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்ச அந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் கரூர் ரகுபதி ஐயாவர்கள் இப்போது தான் ஐயா சொன்னார்கள் குடிக்காதே என்று சொன்னவுடன் எடுத்துவிட்டார். இதற்குத்தான் ஞாபகப்படுத்தக்கூடாது என்பது எங்கே தெரிகிறது மனிதர்களுக்கு. ஐ வாருங்கள் என்று ரஜினி சிறப்பான ஒரு தலையை அசைத்து கொண்டிருக்கிறார். ரகுபதி ஐயாவர்கள் உருவில் திருஞானம் அவர்கள் ஒரு பாடல் தெரிவு செய்துள்ளார்கள். நிச்சயம் இதோ வருகிறது. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு மகிழ்ச்சி பாட்டுன்னா இப்படி இரு பாடணும் தத்துவ பாடல் அருமை என்று பாராட்டினார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி கிரேட் மகிழும் அன்பும் நன்றியும் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்ரேஸ்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. சென்னை பாரதி தனபால் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை மனதை தொட்ட பாடல் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள் இப்படியே பாடிவிடலாம் பாடிவிடலாம் அக்கா இப்பாட்டுன்னா இப்படி தான் பாடணும் என்று இப்படியே பாடிவிடலாம் அக்கா என்று பதிவிட்டுள்ளார் சிறப்பாக. தேன்மொழி முருகன் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார்கள். ரெட்டியபட்டி தீபகுமார் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும் கசை ஐயோ கிளம்பிவிட்டார்களா பரவாயில்லை இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது. சித்தாத்தூர் திருஞானம் அவர்கள் ஒழித்த பாடல் சூப்பர் சாங் என்று பாராட்டினார்கள். நன்றி. அறிவகன் ஐயார்கள் ஐயா உங்கள் ஊரில் குருவி அழகாக கத்துது ஐயா. எங்கள் ஊரில் இல்லையா, குருவி என்றால் எல்லா ஊரிலும் அழகாகத்தான் கத்தும். ஆனால் நீங்கள் எப்பொழுது பாடப்போகிறீர்கள் என்று தான் தெரியவில்லை. குயில் போல பாட்டு ஒன்று பாடுங்கள் ஐயா வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வருவதற்கு முன் ஒலித்த பாடலுக்கு நான் ஒரு பதிவு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். இந்த பாடல் யாருக்கு என்று தெரியவில்லை, எனக்காக இருந்தால் தைரியமாக சொல்கிறேன் நான் மனிதன் இல்லை என்று

ஒப்புக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக அமர்க்கலம் திரைப்படத்திலிருந்து அஜித் நடித்த அமர்க்கலம் திரைப்படத்திலிருந்து சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், நானும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், என்று கிடைக்கும் என்று தெரியவில்லை.

சங்கீதம் தெரிஞ்சவங்களுக்கு சத்தம் கூட பாட்டு, தெரியாதவங்களுக்கு பாட்டு கூட சத்தம். லுக், நான் ஒரு மியூசிக் ஸ்டூடண்ட், பாட்டு கத்துக்கிறவ, என்னால பாடாம இருக்க முடியாது. அப்படி நான் பாடக்கூடாதுன்னா நீயாவது பாடு, ஐ மீன் கத்து. யாருமே இல்லாத இந்த இடத்துல அட்லீஸ்ட் சில கழுதைகளையாவது நான் பார்க்க ஆசைப்படுறேன். கமான் கமான், கத்து கத்து மேன்.

¡Basu! ¡Basu! ¡Basu!

அமர்க்கலமான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. அமர்க்கலம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் சித்தாத்தூர் திருஞானம் அவர்களின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். கூடவே முணுமுணுக்கும் பாடலும் இந்த பாடல். அழகான ஒரு பாடலை தேர்வு செய்த அந்த உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், சென்னை பாரதி தனப்பாளர் அவர்கள் ஒலித்த பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள், அருமையான பாடல் என்று பாராட்டியுள்ளார்கள், நன்றி. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள், இருகையையும் உயர்த்தி ஆர் ஐயாது நீங்களும் அம்மாவுமா மகிழ்ச்சி இருவரும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன், சந்தோஷம். தேன்மொழி முருகன் அவர்கள், ஐயா நான் யாரையும் குறிப்பிடவில்லை, தலைவர் பாடலில் வரும் வரிகளை மட்டும் கவனித்து கேளுங்கள் என்று பதிவிட்டிருந்தேன். நீங்கள் யாரையும் குறிப்பிடவில்லை என்றாலும் அவரவர்கள் மனசாட்சிக்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அதனால் தைரியமாக சொல்கிறேன், நான் மனிதன் இல்லை. தேன்மொழி முருகன் அவர்கள் ஒலித்த பாடல் சூப்பர், மிக இனிமை இந்த பாடல் என்றும் எஸ்பிபி குரலில் பாடல் அருமை என்று பாராட்டினார்கள், நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, வாங்க அண்ணா என்ன வேண்டும், ஆஹா வாங்க அண்ணா என்ன வேண்டும், ஒன்றும் வேண்டாம் பாடல்தான் வேண்டும், இங்கு அதை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள், ஐயா தாங்களாவது தாங்களா இப்போ நிகழ்ச்சி தருவது, வாழ்த்துக்கள் என்றுள்ளார்கள். ஆமாம் ஐயா, நீங்கள் கேட்டவை என்ற ஒரு தலைப்பில் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது, வாருங்கள் ஐயா. சென்னை பாரதி தனபால் அவர்கள், பாட்டு சூப்பர் என்று பாராட்டுள்ளார்கள், நன்றி. சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள், இத்தனை நாளாக உங்கள் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணி இருக்கிறேனே, வருத்தமாக இருக்கிறது நண்பர் என்று பதிவிட்டுள்ளார்கள். ஐயா நிகழ்ச்சி அப்பப்பொழுது வரும், ஆனால் வராது, அதுபோல் நிகழ்ச்சி வரும் ஐயா, அதனால் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். திருஞானம் அவர்கள் பாடலை வழங்கியதற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள், நன்றி நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல் எஸ்பிபி, மூச்சை தம் கட்டி பாடும் பாடல், ஐயையோ தம் கட்டி பாடும் பாடல், அருமையான வரிகள், பாடல் தேர்வு அருமை என்று பாராட்டினார்கள், நன்றி. அறிவழகன் ஐயார்கள், நாங்கள் எதையும் கேட்கவில்லை ஐயா, பாடலை மட்டும் கேட்டு ரசித்தோம், சிறப்பு. நான் ஒன்றே ஒன்று கேட்டேன் ஐயா, நானும் கடைசியாக ஒன்று கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, எதிலே அதுவும் நடக்கவில்லை, வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று மரணம் மரணம் மரணம் கேட்டேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஐயா, அந்த பாடல் அருமையான பாடல். சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயார்கள், நன்றி. இப்பொழுது பாடல் பதிவிடலாமா? உங்களுக்கு இல்லாதது ஐயா பதிவிடுங்கள் ஐயா, யாரும் ஒன்றும் குறை சொல்ல மாட்டோம், நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிடலாம், உங்கள் விருப்பம், கேட்டு மகிழ்ந்து கொண்டே இருப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஒரு பாடலுக்கு பின் ஐயா பதிவிடுகிறேன் என்று கூறியிருக்கிறார், அவர் பாடலும் வரும்.

தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே என்று அருமையான ஒரு பாடல், இனிமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி முருகன் அவர்கள், கண்ணன் ஐயா நம் இயக்குனர் ஐயா மின்னல் மாதிரி அப்பப்போ வருவார். ஆமாம் ஐயா, வரும்பொழுது கண்களை மூடிக்கொள்ளுங்கள், என்ன இல்லை என்றால் கண்கள் பாதிப்புப்படுகிறீர்கள். அருமையாக நிகழ்ச்சி தருவார். சபரி சொந்தங்களை மகிழ்ச்சியாக்கிவிட்டு அவர் நிகழ்ச்சியை முடிப்பார். அவருக்கு நன்றி, நன்றி, நன்றி, உங்களுக்கும் நன்றி. ஆமாம், மின்னல் வந்தால்தான் இல்லை. இப்போ இது இந்த முடியெல்லாம் கொட்டிக்கொண்டே போகிறதை பார்த்தால் யாரும் பார்க்க மாட்டார்கள். விழுது அப்படி இருக்கும் பளிச்சென்று மின்னல் விழும் என்று நினைக்கிறேன். தலையில் தெரியவில்லை. சென்னை தனபால் அவர்கள், பாரதி தனபால் அவர்கள் மனதை தொட்ட பாடல் ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். அருமை என்றும் நன்றி. ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா ஒரு பாடல் நாங்கள் புதுசு. ஐயா சொல்லவே இல்லை. எப்போ ஐயா? ஆடி மாதம் முடிந்து ஆவணியிலே ஆரம்பித்து விட்டீர்களா? இருக்கட்டும், வேண்டாம், விட்டு விடுவோம். தேன்மொழி முருகன் அவர்கள் அண்ணன் தங்கை பாசத்தை எடுத்துக்காட்டும் பாடல், அருமையான பாடல், பாடல் தேர்வு அருமை, நன்றி தெரிவித்துள்ளார்கள், நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், தென்பாண்டி தமிழ் நம் சபரி வானொலியில் அழகாய் தவழ்ந்து வருகிறது, பாடல் இனிமை என்று பாராட்டினார், நன்றி. சென்னை பாரதி தனபால் அவர்கள், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க இனிமை என்றும் நெஞ்சார்ந்த நன்றிகள். சித்தாத்தூர் திருஞானம் அவர்கள், அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள், ரங்கராட்டினம் ஒரு மல்லிகை மொட்டு விடாது கருப்பு. ஐயா இது எங்கேயோ கேள்விப்பட்டார் போல் இருக்கிறது ஐயா. விடாது கருப்பு என்று ஒரு குதிரை மேல் ஒரு உருவம் வேகமாக பாய்ந்து வரும். ஆஹா, பாலச்சந்தர் சீரியல் போல் நான் குணச்சித்திர நடிகையை அவ்வளோ சீக்கிரம் மறந்துவிட மாட்டேன் நண்பரே. கீதரேசன் ஐயா அவர்களே, ஐயோ ஐயோ, மறுபடியும் சவுக்கார் ஜானகியா? அமரர் சவுக்கார் அம்மா தயாரித்து ரவிச்சந்திரன், ஜானகி அம்மா இருவரும் நடித்த சூப்பர் படம். இருக்கட்டும் ஐயா, கேட்டு மகிழ்வோம். ஒலித்த தென்பாண்டி தமிழ் பாடல் எக்ஸலண்ட் சாங், சகோதர பாசத்தை விளக்கும் அருமையான பாடல். ஜேசுதாஸ் சித்ரா குரலில் பாடல் அருமை. இளையராஜா இசையில் அட்டகாசமான பாசப்பறவைகள் திரைப்படத்தில் இருந்து பாடல் அருமை என்று பாராட்டினார்கள், நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், உங்களுக்கு என்ன ஐயா குறைச்சல், சர்க்கரை கட்டி ஐயா நீங்கள் சர்க்கரையை முன்பின் பார்த்துருக்கீங்களா இல்லையா? இந்த கவுண்டமணி செந்தில் இந்த நாயனத்தை ஊதுவதும் இவர்கள் ஆடுவதும் பார்த்தா திருவிளையாடலில் அப்படியே திலனா மகனம்பல் சிவாஜி பத்மினி பார்ப்பது போல் இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்போது கவுண்டமணி, நீ முன்ன பெண்ணை சிவாஜி பார்த்துக்கிறியா என்று கேட்பார். அது போல் இருக்கிறது ஐயா, முன்ன பின்ன என்னை பார்த்துருக்கல ஐயா, சக்கரை கட்டி என்று எதை வைத்து சொல்லீர்கள் ஐயா? எனக்கு தெரியவில்லை. ஏற்கனவே ஜலதோஷம் அதிகமாக இருக்கிறது ஐயா, நீங்கள் வேறு ஐஸ் வைக்காதீர்கள். நானே எந்த மருத்துவரை அணுகுவது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் மேலும் ஐஸ் கட்டி வைக்காதீர்கள்.

தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கரூர் ரகுபதி ஐயார் விருப்பத்திற்காக இதோ நம்மிடம் சொல்லாமலே அவர் ஏதோ வேலை செய்துவிட்டார், பரவாயில்லை ஆசீர்வதிப்போம் அவரை என்று அவர் புதுசாக கட்டிக்கிட்ட ஐயா ஜோடியாவது யார் என்று சொல்லுங்கள் ஐயா.

அருமையான சிங்கர், சிங்குன்னு பாடுதல் அருமையாக பாடி சென்றது. ஏ சிங்கு ஏ சிங்கா, சாங் இஸ் சிங் சாங் சூப்பர் சாங் என்பதை அழகான ஒரு பாடல். கரூர் மாவடையான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயாருள் விருப்பத்திற்காக ஒளிச்சென்றது. நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி ஐயா, ஜோடியை பார்த்து விட்டேன் ஐயா, மற்ற மகிழ்ச்சி. நேற்று மாமியார் வீட்டில் இருந்ததாக ஒரு தகவல் ஐயா, மாமியார் வீட்டிற்கு சென்றிருந்தீர்களா? அங்குதான் இரண்டாவது திருமணம் அரங்கேறியதா என்று தெரியவில்லை, நடந்தேறியது என்று ஒரு பதிவு. உண்மையாக பொய்யா என்று தெரியவில்லை ஐயா, நீங்களே அதற்கான விளக்கத்தை தந்துவிடுங்கள். மாமியார் வீட்டிற்கு சென்றது உண்மைதானே என்பதை கேள்வியுடன் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடலுக்கு சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள், ஐயா அரியுஜீவி அவர்களே, எப்படி ஐயா சடனாக ஐயா ஸ்பான்டேனியஸ் ஆக உங்களுக்கு ஜோக்கெல்லாம் அப்படியே உதிக்கிறது, அருமை அருமை கரகாட்டக்காரன் டைலாக் அப்படியே பிச்சு உதறிங்க ஐயா, வாழ்த்துக்கள், தொடரட்டும் உங்கள் ஹியூமர் சென்ஸ். ஐயா அனைவரும் என்னை நான் சென்ஸ் எப்படி என்று திட்டுகிறார்கள், நீங்கள் ஏன் ஐயா இப்படி ஹியூமர் சென்ஸ் என்று என்னை கேலி செய்கிறீர்கள்? அனைவரும் என்னை நான் சென்ஸ் என்று திட்டிக் கொண்டிருக்கிறார்கள், இருக்கட்டும், திட்டுவர்கள் திட்டட்டும், போற்றுவர்கள் போட்டட்டும், போகட்டும் ஐயா போகட்டும். உங்களுக்கு இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள், நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள், ஆமாம் அண்ணா, அப்போது தான் நிகழ்ச்சி கலகலப்பாக இருக்கும், அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதுதான் மகிழ்ச்சி அண்ணா, நிச்சயமாக மகிழ்ச்சியோடு இருப்போம், நன்றி. கரு ரகுபதி ஐயாவர்கள், ஆஹா பாடலுக்கேற்ற நடனம், நாங்கள் புதுசா என்று யா ஐயா தனியாக ஆடிக்கொண்டிருக்கலையே, ஜோடி எங்கே ஐயா? வந்துவிட்டது, இது வந்துவிட்டது, ஜோடியுடன் ஒரு நடனம். அது அறிவன் ஐயா ஆடுகிறார்கள், ரகுபதி ஐயாவர்களின் ஜோடியை காணவில்லையே ஐயா, நீங்கள் மட்டும் தனியாக ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணமோ தெரியவில்லையே. வந்துவிட்டது, ஜோடியுடன் ஆடிக்கொண்டிருக்கிறார், சிறப்பையா உங்கள் நடனமும் சிறப்பு, கண்டுகளித்தேன் மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள், என்னதான் பாடினாலும் தலைவர் ஒரிஜினல் பாடலுக்கு இணையாகுமா? இருந்தாலும் முயற்சி செய்து இருக்கிறார்கள், பாடல் பரவாயில்லை, பாடலை தேர்வு செய்த நண்பருக்கு நன்றி. அதாவது பாடலுக்காக இல்லை, இது பாடலுக்காக இல்லை, புதுசாக ஒரு ஜோடி வந்துள்ளது, அந்த ஜோடிக்காகத்தான் இந்த பாடல். பழைய ஜோடிக்கு பழைய பாடல், புதிய ஜோடிக்கு புதிய பாடல், அவ்வளவுதான், வேறொன்றும் இல்லை. ஐயா இங்கே ஆயுதங்கள் கையில் ஏந்தப்படுகின்றது, அதனால் பேச்சை குறைத்துக் கொள்வோம் என்பதை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயார் விருப்பத்திற்காக வெள்ளை குயில் என்ற திரைப்படத்திலிருந்து அடி ராமாயி பூவாயி அடி வீராயி வேலாயி என்ற இந்த பாடல் கேட்டு மகிழ்வோம்.

வெள்ளைக்கோயில் வெள்ளைக்குயில் திரைப்படத்திலிருந்து பாடல்களை சென்றது விரும்பிய நேர்ந்ததும் மதுரை மாவட்ட தவணை அழகர் ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கரு ரகுபதி ஐயா அவர்கள் அப்படியா என்று கேட்டுள்ளார். ஆமாம் ஐயா, கையில் ஆயுதத்துடன் காட்சி கொடுக்கிறார்கள், எனக்கு பயமாகிவிட்டது. சிங்க வாகனத்தில் கையில் ஒரு திரிசூலத்துடன் காட்சி கொடுக்கும்போது பயமாகவும் இருந்தது ஐயா, ஆனால் கொஞ்சம் பார்த்து சாதாரணமாக பிழைத்து கொள்வோம் என்பதை தெரிவித்து கொண்டு இறைநியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள் பாடல் சூப்பர் என்று பாராட்டினார்கள். ரகுபதி ஐயா அவர்கள், ஐயா இப்போ தான் ஆஸ்பத்திரி போய் கட்டு போட்டு வந்தேன், நீங்களுமா? நான் இல்லை ஐயா, நான் ஏனே ஐயா உங்களை அதுபோன்று செய்யப் போகிறேன், நான் இல்லை என்பதையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள், நான் பெற்ற இன்பம் வையம் பெருகட்டும். ஐயா இன்பமாக இருந்தால் பரவாயில்லை, பெரும் துன்பமாக இருக்கிறது ஐயா, அதையா பங்கு கொள்கிறீர்கள்? சரி, ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா, துன்பமோ இன்பமோ இருவரும் பங்கு பெறுவோம். சர்வர் பாடல் வந்துவிட்டது என்று பதிவிட்டார். ஒரு தொலைபேசி இல்லை தொலைபேசி ஒன்று வந்துவிட்டது, அதனால் சர்வர் பாடல் வந்துவிட்டது ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், பாடல் வருகிறது என்று பதிவிட்டார்கள். நன்றி. மதுரை மாவட்டத்தை அழகர் ஐயா அவர்கள், வெள்ளைக்குயில் வெள்ளைக்குயில் படப்பாடல் அருமை, அழகு அழகான கிராமியம், மண்மணம் வீசும் அழகான பாடல், அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து நமக்கு செவிகளுக்கு விருந்தளித்து அழகு பார்த்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் ஐயா கீதநேசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள். மற்றும் அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த பா மருது அழகான இசையை வழங்கியவர் தஞ்சாவூரைச் சேர்ந்த சி தேவா, அழகான பாடலை அழகான குரலில் பி எஸ் சசிராக்கா குழுவினர் பாடியது. இந்த படம் மாதவன் பி மாதவன் இயக்கத்தில் ஜனவரி மாதம் 14/1979 நடிகர்கள் ரஞ்சித்துடன் சுபாஷினி சுருளி நடித்து சென்னை ஓட்டேரி சரவணா பாலாஜி ஆகிய இரு தியேட்டர்களிலும் அதிக நாட்கள் ஓடி வெற்றி கண்ட படம் என்று தகவல். மற்றும் ஐயா கீதநேசன் ஐயா நிகழ்ச்சிக்கு பாடல் கேட்கவா என்று கேட்க வேண்டாம், அவர் நிகழ்ச்சி என்றால் பதிவு தாருங்கள், உங்கள் பாடல் உடனே வலம் வரும். நமது நேர் சொந்தங்களை இரு கண்கள் போல் எப்போதுமே நினைத்து கொண்டிருப்பார் ஐயா கீதநேசன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். ஐயா நிகழ்ச்சினா இப்படி தான் இருக்கணும், அதிக பேச்சு இல்லாமல் நிகழ்ச்சி செமஸ் என்று ஐயா. ஐயா போதும் ஐயா, உங்கள் பதிவிற்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ஜலதோஷம் அதிகமாக இருக்கிறது. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமையான பாடல், அரிதான பாடல், சிறப்பான பாடல். இன்னும் இவரும் அழகாக கவிதை எழுத ஆரம்பிச்சுட்டார்களா? அருமையான பாடல், அரிதான பாடல், சிறப்பான பாடல், பாடலை தேர்வு செய்த அழகர் ஐயாவுக்கு நன்றி நன்றி. ஆஹா சிறப்பு. அழகர் ஐயா அவர்கள் மேலும் ஒரு பதிவு, இந்த பாடலை ரசித்து கேட்டு வாழ்த்து வாழ்த்திய அன்பு உள்ளங்கள் மாதிரி மட்டுத்தவணி அழகர், என்னுடன் இணைந்து கேரளா மூணாரில் பாலு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சேர்ந்த பாலு அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றிகள். பாலு அவர்களின் குடும்பத்தில் அனைவருமே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கடையில். நன்றி நன்றி, அவர்களுக்கும் நன்றி. இந்த பாடலை நன்றி இருமுறை வருகிறது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார், வந்துவிட்டதா ஐயா? பரவாயில்லை, முடித்துவிட்டேன். சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயார்கள், ஐயா காளியம்மா நவராத்திரி மகாலய பக்ஷ அமாவாசை முடிந்து வரும் பிரதம தினத்தில் இருந்து 10 நாட்கள் சிங்கத்தின் மேல் ஏறி தெருவீதி பவனி வருவாள் காளியம்மா. திரிசூலத்தை ஏந்தி ஐயா இப்பொழுதுதான் ஆவணியே பிறந்திருக்கிறது, இன்னும் 1 மாதத்திற்கு மேல் காத்திருக்க வேண்டும் ஐயா நவராத்திரி வர. ஐயா இது நவராத்திரி அல்ல ஐயா, இது வேறு வடிவத்தில் வந்தது என் கண் முன்னே, பயம் கலந்த பக்தியும் வந்துவிட்டது. ஐயா உடனே பாடல் வலம் வரும் என்கிறீர்கள், எனது பாடல் இன்னும் வரவில்லையே ஐயா. வருகிறது ஐயா, உங்கள் பாடலும் வருகிறது, உங்களுக்கு முன் அவர் பதிவிட்டிருந்தார், அதனால் தான் ஐயா அவருக்கு கொடுத்தேன். ஐயா உங்களுக்கு ஜலதோஷம் அடிக்கடி வருகிறது, நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதில் நிறுத்த வேண்டும், கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும், ஹாட் வாட்டரை குடிக்க வேண்டும், புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். காபி டீ தான் சொன்னேன் ஐயா, நான் அந்த ஹாட் வாட்டரும் குடிப்பதில்லை, கூல்ட்ரிங்க்ஸும் குடிப்பதில்லை ஐயா, ஐஸ்கிரீமும் சாப்பிடுவதில்லை, ஆனால் என் ஐஸில் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது ஐயா எப்பொழுதும், ஏனென்று தெரியவில்லை. கண்ணாடி போட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஐயா, பார்த்துக்கொள்கிறேன் ஐயா. உங்கள் தகவலுக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இது வருகிறது உங்கள் விருப்ப பாடல். ரங்கராட்னம் பழைய நினைவு அவருக்கும், ரங்கராட்னத்தில் சுற்றிய ஞாபகம் என்று நினைக்கிறேன். ஒரு மல்லிகை மொட்டு என்ற இந்த பாடல்
சென்னை நங்கநல்லூர் வி கண்ணன் ஐயா அவர்களுக்காகவும், சாந்தினி கண்ணன் அவர்களுக்காகவும்.

ரங்கராட்னம் திரைப்படத்திலிருந்து பாடல், அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சென்னை நங்கநல்லூர் கண்ணன், சாந்தினி கண்ணன் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் ஒலித்த அந்த பாடல் வி குமார் இசையில் எஸ்பிபி பாடிய சூப்பரான பாடல். தந்தமைக்கு பல கோடி நன்றிகள் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்று நலமுடன் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். நன்றி நன்றி நன்றி ஐயா. கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் வழக்கமான தன் ஒரு மல்லிகை மொட்டுக்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு ஐயா, உங்கள் பதிவிற்கு நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் இன்று நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நேரம் போகிறதே தெரியவில்லை. எங்களுக்கு இன்று திருமண நாள் ஐயையா, திருமண நாள். அதை நினைத்து சோகத்தில் இருந்தேன். என்னடா இது, அதை நினைத்து ஏன் சோகத்தில் இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருங்கள், பழைய நினைவுகளை நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இருங்கள். அதில் இருக்கும் இன்பம் வேறொன்றும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் ஐயா நகைச்சுவையாக பேசுவதை கேட்டு சிரிப்பு மகிழ்வாக இருக்கிறேன். நன்றி நன்றி ஐயா. பாடல்கள் அனைத்தும் அருமையான பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சி சிறப்பு. நன்றி நன்றி ஐயா. சபரி வானொலிக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ஒரு மல்லிகை மொட்டு பாடல் அருமை. பாடலை தேர்வு செய்த நங்கநல்லூர் கண்ணன் ஐயாவுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள். மதுரை மாவட்டத்தாணி அழகர் ஐயா அவர்கள் சரியாக சொன்னீர்கள் சகோதரி தென்மொழி முருகன், உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். நிச்சயம் கண்ணன் ஐயா அவர்கள், சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்கள் இயக்குனர் ஐயா நிகழ்ச்சியாக, ஐயோ நகைச்சுவையாக பேசுவதை நிகழ்ச்சியாக என்று பதிவிட்டது. பரவாயில்லை ஐயா, அதுதான் வாய் வழியாக பேசுவதனால் நிறைய தவறுகள் வருகிறது. நேர் சொந்தங்கள் அதை மன்னித்தருள வேண்டும். எவ்வளவோ பிழை இருக்கிறது. எழுத்து வடிவில் எழுதி தந்து வெளியிட்டால் நன்றாக இருக்கும். நம் வாய்மொழியில் கூறுவதால் நாம் ஒன்று சொல்ல அது ஒன்று வருகிறது. ஒரு முறை ஒருவர் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று பதிவிடுவதற்கு பதில் நிகழ்ச்சி குளிக்க வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டார்கள். அதுபோல் வரும் ஐயா சில நேரம். அதையெல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது. நீங்கள் அதையெல்லாம் டெலிட் செய்ய வேண்டியதில்லையா, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். எப்படி இருந்தாலும் அதுவும் ஒரு நகைச்சுவை தான் ஐயா என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு ஒரு பாடலுக்கு பிறகு நிறைவு பாடல் வரும்.

திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா என்ற ஒரு பாடல் ஒலித்தது. ஆனால் அந்த பாடல் முழுமையாக வளம் வரவில்லை. நேயச்சந்தங்களை மன்னிக்கவும், இதயம் யாரிடம் இருக்கிறது என்றே தெரியவில்லை. திருடிய இதயத்தை அவரவர் திருப்பி கொடுத்து விட்டால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். கொடுப்போம், ஆனால் எங்கள் இதயத்தை தான் கொடுப்போம். வாங்கிய இதயத்தை கொடுத்து பழக்கமில்லை எங்களுக்கு என்பதை தெரிவித்து கொண்டு, திருடி இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலா என்று யார் சொன்னாலும் கொடுக்க மாட்டோம் என்பதை தெரிவித்து கொண்டு, நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு பாடல் தருகிறேன் என்று சொன்னேன். இன்று தேன்மொழி முருகன் அவர்கள் திருமண நாள் என்று பதிவிட்டு வருத்தப்பட்டிருந்தார்கள். வருத்தம் வேண்டாம் என்பதை பணிவன்புடன் தெரிவித்து கொண்டு, உங்கள் முருகன் உங்களைத்தான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பார். எங்கிருந்தாலும் அவர் உங்கள் நினைவுடனும் உங்கள் உடல் நலனிலும் அக்கறையாக இருப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நிகழ்ச்சிக்கு நிறைவேற்றப்படலாக.

நலம்தானா நலம்தானா என்று தேன்மொழி முருகன் அவர்களுக்கு, ஐயா முருகன் அவர்கள் நலம்தானா என்று வினவுவது போல் ஒரு பாடலை தந்தேன். குழுவில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் வருவதற்கு முன் இரணியல் ஜெகதீஷ் ஐயா அவர்கள், அடுத்த பாடல் நிறைவு பாடலாக இருந்தாலும் ஒழித்த பாடல்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பான பாடல்கள். வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அனைத்து உறவுகளுக்கும் அன்பு இயக்குநருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா, வணங்குகிறோம், மகிழ்ச்சி. கரூர் ரகுபதி ஐயாவர்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. அறிவகன் ஐயாவர்கள், வாழ்த்துக்கள் அக்கா என்று தேன்மொழி முருகன் அவர்களுக்கு, மன்னிக்கவும் ஐயா. ரகுபதி ஐயா அவர்கள், ஹாப்பி வெட்டிங் டே என்றும் இனிய தைப்பொங்கல் வைப்போம் ஐயா என்று, ரகுபதி ஐயாவர்கள் இனியதை பொங்கல் வைப்போம் என்று பதிவிட்டுள்ளேன், வாருங்கள் ஐயா. ரகுபதி ஐயாவர்கள் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார், மன்னிக்கவும் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள், நலம்தானா பாடல் இந்த பாடல் காட்சியை நேரில் பார்த்தது போல் இருக்கிறது. பத்மினி அம்மா நடிப்பு, சிவாஜி கணேசன் கண்களில் நீர் ததும்ப பார்க்கும் பார்வை, அருமையான காட்சி பாடல், சிறப்பு, இனிமையான பாடல், தேர்வு அருமை என்று பாராட்டியுள்ளார்கள். உங்களுக்கும் நன்றி. மற்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் இன்று திருமண நாள், அவர்களுக்கு திருமண நாளாக இருந்தாலும் சந்தோஷமாக இல்லாமல் ஒரு சோகத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களை எப்படி சொல்லி தேர்த்துவது என்று தெரியவில்லை எனக்கு. இருந்தாலும் பழைய நினைவுகள் இருக்கத்தானே செய்யும். நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைத்து நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைத்ததெல்லாம் நான் பேச வேண்டும் என்று பழைய நினைவுகள்

0: ஒலித்த அந்த பாடல் பழைய நினைவுகளை கொண்டு வந்திருக்கும் என்று என் மனதிற்குள் தோன்றியது. தவறென்றால் மன்னிக்கவும். நான் கூறியது போல் முருகன் ஐயா அவர்கள் எங்கிருந்தோ உங்களை நிச்சயமாக பார்த்து கொண்டு தான் இருப்பார். உங்கள் நலனில் அக்கறை கொண்டு உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பார் அந்த ஆத்மா. நிச்சயம் அவரை வணங்குவோம். உங்களை மட்டுமல்ல அனைவருக்கும் அவர் தெய்வமாக நின்று அனைவரின் குறைகளையும் தீர்ப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நான் கூறியது போல் அவர் உங்களை மறைந்திருந்து தான் பார்த்து கொண்டிருக்கிறார்.
1: தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம்.

ஒலித்த அந்த பாடலுடன் சபரி வானொலி வழங்கிய நீங்கள் கட்டவே நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. நேசந்தங்களே, நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்ப முதிர்ந்த நிலை இயக்குநர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நீங்கள் அந்த நன்றிகள்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் மாலை 7 மணி. சபரி வானொலியை வழங்கும் பாட்டு ஒன்று நான் கேட்கட்டுமா? இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் கீத நேசன். நேயர் சொந்தங்கள் தங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 8200330491. மீண்டும் 8200330341 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழுங்கள். நேயர் சொந்தங்களே, சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையும் நேயர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம், வாருங்கள்.
1: வணக்கம். ராமாபுரம் மனுஷியா, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்க
0: மகிழ்ச்சி.
1: இரண்டொரு வாரத்தில் நம் நிகழ்ச்சியில் இணைவதாக ஒரு பெரும் ஆசையுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். அது முடியும் கூடிய சீக்கிரம்.
0: பாவம் நேயர்கள், சரி வாருங்கள், கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடலை.
1: என்னுடைய விருப்ப பாடல் பாசமலர்ல இருந்து, எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் எல்லோரையும் வாழ வைப்போமே.
0: நன்றி. ராமபுரம் பகுதியிலிருந்து அனுஷா அவர்கள் விருப்பத்திற்காக

வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. பெண்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரும்.

0: நிகழ்ச்சிக்கு முதல் பாடலாக ஒரு அருமையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேற்றந்தங்களே. எங்களுக்கும் காலம் வரும் என்று அந்த பாடலை ராமபுரம் பகுதியிலிருந்து அனுஷா அவர்கள் விருப்பத்திற்காக பாடல் வெளிச்சென்றது. அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையம் நேர்சந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன், கரூரிலிருந்து ரகுபதி ஐயா.
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறோம்.
0: உங்கள் நலத்தில் தான் ஐயா, உங்கள் நலத்தில் தான் ஐயா என் நலமும் அடங்கியுள்ளது. மகிழ்ச்சி. நலமாக நீங்கள் இருந்தால் நானும் நலம்.
1: நம்ம துணை இயக்குனர் அனுஷா அவர்களுக்கு உடல்நிலை சரியாக ஆண்டவனை வேண்டிக்கொள்வோம்.
0: நிச்சயமாக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. குறுங்களையா உங்கள் விருப்ப பாடல்?
1: நம்ம சபரி வானொலி கேட்ட மாதிரி ஒரு பாடல் புதுசா ஒண்ணு வந்திருக்குது ஐயா. ஆனா இருமுடி கட்டின ஒரு திரைப்படம் பாடலே அது அதே பாடல் தான் ஐயா. கேட்டு அனைவரும் கேட்டு மகிழ்வோம்.
0: மகிழ்வோம் ஐயா. நன்றி நன்றி. மகிழ்ச்சி கலந்து கொள்வோம். இரும்பு கட்டுவோம். சுவாமி
1: எவ்வளவு
0: நேரம் நன்னாதான போயிருது.
1: நன்றி
0: ஐயா. வாருங்கள். கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா விருப்பத்திற்காக இருமுடி கட்டு வில்லாளி வீரனே.
2: ஏறி நானே ஏறி நானே ஏறி நானே ஏறி

0: இருமுடி கட்டு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு ஐயப்பன் பக்தி பாடல், அழகான ஒரு பாடல் வெளிச்சென்றதை கேட்டு ரசித்தோம் நேர் சொந்தங்களே. விரும்பிய நேர் சொந்தம், கரூர் மாவடியான் கோயில் பகுதியிலிருந்து ரகுபதி ஐயா நிறுவனத்திற்காக அந்த பாடல் வெளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: அழகு தமிழுக்கு அழகு பல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் சபரி இணைய வானொலியில் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா எனும் அற்புதமான அருமையான நிகழ்ச்சியை திறம்பட நிறைவடுத்தி உறவுகளுக்கெல்லாம் விரும்பிய பாடலை கொடுத்து எனக்கும் விருப்ப பாடலை தந்து மகிழ்விக்கும் அன்பு அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும் ஐயா கீதநேசன் அவர்களுக்கு இனிய வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். என்னுடைய தம்பி ரகுபதி வந்து ரொம்ப வித்தியாசமான பாடல்கள் கேட்பாரு. முதல் பாடல்னால பட்டி பாடல் கேட்டுட்டாருன்னு
0: நினைக்கிறேன். நிச்சயமா ஐயா, இல்லை இப்போதான் படம் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஐயா. கூடிய விரைவில் நானும் பார்ப்பேன் என்று நினைக்கிறேன், பார்ப்போம் ஐயா.
1: நன்றி சார். அப்புறம் எனக்கு வந்து இரு வல்லவர்கள் படத்துல கண்ணதாசனுடைய அந்த வரிகள்ல நான் மலரோடு தனியாக நின்றேன் என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன். அந்த பாடலை கொடுங்களேன்.
0: அருமையாக பாடினீர்கள் ஐயா, சிறப்பு மகிழ்ச்சி. இதோ நீங்கள் கேட்ட பாடல்.
1: நன்றி சார், நன்றி.
0: குமரி மாவட்டம் இரண்டு ஜெகதீஷ் ஐயா அவர்கள், அழகான ஒரு பாடல், இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கணுமா நிகழ்ச்சியில் இடையே சிறிய தடங்கள் ஏற்பட்டுள்ளது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிற நேர் சொந்தங்களே, மன்னிக்கவும். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 7:21. இந்த நிமிடத்தில் இணையின் மேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்
1: ஐயா? வணக்கம், சத்தியமங்கலத்திலிருந்து கோகிலா பழனிசாமி பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பிலிருந்தமைக்கு நன்றி. எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேங்க ஐயா, ஒரு வாரமா தான் நல்லா இல்லை
0: ஐயா. ஏன் ஐயா?
1: வீட்டுல இருந்து வண்டி எடுத்துட்டு ஒரு 100 அடிதான் போயிருந்தேன், ஆப்போசிட்ல போன பாத்துட்டே ஒரு நண்பர் வந்து வேகமா அடிச்சிட்டாரு.
0: அப்புறம் என்ன ஆச்சு?
1: ரைட் சைடு கண்ணு புருவத்துல இருந்து கால் வரைக்கும் சரிச்சிட்டு இருக்கு. அவரு ரெண்டு தையல் போட்டிருக்கு.
0: ஐயோ,
1: வலது பக்கம் மார்புக்கு கீழே ஹேண்டில் பார் அடிச்சு மூச்சு விடுறதுக்கு ரொம்ப வலிக்குது. நாளைக்கு கான்சூர் செட்டப் போறோம். வண்டி போருக்கெல்லாம் பெண்டாயி ஒரு 6,000 செலவு.
0: வண்டி போனா பரவாயில்லையா, நீங்கள் உடம்பை பார்த்துக்கொள்ளுங்களே.
1: வண்டி தாங்க ஐயா வேணும் எங்க ஊருக்குள்ள. காய்கறி வாங்க போனா கூட வண்டி தான் வேணும். அந்த சூழல்ல இருக்கோம் நாங்க. இந்த மாதிரி ஆயிட்டு தெரிஞ்சவன பக்கத்து வீட்டுக்காரர் தான், போன பார்த்துட்டே கொண்டு வந்து
0: அடிச்சுட்டாரு.
1: சண்டை போடுறதுக்கும் வழி இல்ல, எதுக்கும் வழி இல்ல. தூங்கி எந்திரிச்சு அவங்க முகத்துல நாங்க பாக்குறோம், அவங்க எங்க முகத்துல பாக்குறாங்க.
0: ஆமா, அப்படி இருக்கு.
1: என்ன பண்றதுங்க, எல்லாரும் வேணும் இல்லைங்களா?
0: நிச்சயமா
1: தருணங்கள்ல ரேடியோ கேட்காம இருக்க முடியறது இல்ல. எனக்கு பிடித்த பாடல் நாட்டுக்கு ஒரு நல்லவன் திரைப்படத்துல இருந்து சின்ன கண்ணம்மாங்கிற பாடல் கேட்க ரொம்ப நாளைக்கு இந்த பாடல் கேட்டேன்.
0: நிச்சயமா கேட்போம் ஐயா. இது
1: நன்றி.
0: ஈரோடு மாவட்டம் தொட்டம்பாளையம் கோகிலா பழனிசாமி ஐயா விருப்பத்திற்காக நாட்டுக்கு ஒரு நல்லவன் திரைப்படத்திலிருந்து

வானோடு நீளம் சேர்ந்தது, வாழ்வோடு இன்பம் சேர்ந்தது.

அருமையான ஒரு பாடல், இதுவரை கேட்டிராத பாடல், நான் கேட்டிராத பாடல். நாட்டுக்கொரு நல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலி சென்றது. மிகப்பெரிய பாடல் என்று நினைக்கிறேன். 8 நிமிடங்கள் தாண்டி பாடல் ஒலித்து சென்றது. சிறப்பான ஒரு பாடல், சின்ன கண்ணம்மா என்று. விரும்பிய நேயர் சொந்தம், ஈரோடு மாவட்டம் தொட்டாம்பாளையம் கோயில பழனிச்சாமி ஐயா நிருபத்தில் தான் அந்த பாடல் ஒலி சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையின் நேயர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நிச்சயம் அருமையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம் ஐயா, நன்றி. கரூர் தங்கநகர் சேகர் ஐயா அவர்கள் உற்பத்திற்காக ஒரு அழகான பாடலை தேர்வு செய்துள்ளார். இதோ, 1000 ஜென்மங்கள் திரைப்படத்திலிருந்து.

அழகாக ஒளிச்சென்றது. ஆயிரம் ஜென்மங்கள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் விரும்பிய நேர்சதம் கரூர் தங்கநகர் சேகர் ஐயா நிறுவனத்திற்கு அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர்சதம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள். சின்னஞ்சிறு கிளி ஐயா.

0: இனிமையான இதமான ஒரு பாடல், வைகை நீராட என்று பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் உற்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சிறப்பான ஒரு பாடல் தேர்வு உங்களுடையது, மற்ற மகிழ்ச்சி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டும் என நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நீங்கள் வரும் வேளையில் மழை வந்து கொண்டிருக்கிறது எங்கள் பகுதியில், குளிர்ச்சியாக காணப்படுகிறது. நிச்சயம் நிச்சயம்
1: மாதவன் மற்றும் ரீமாசன் அவர்களுடைய அற்புதமான நடிப்பில் இந்த பாட்டினுடைய வரிகளும் இசையும் அற்புதமாக இருக்கும். கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சபரி உறவுகள் மற்றும் இந்தியம்மா மற்றும் பாலச்சந்திரப்பா அவர்களையும் இணைத்துக் கொண்டு கேட்போம் என்று கூறிக்கொண்டு, உன் ஓட்டு ஒரு நல்லவனுக்கு விழுந்தால் உனக்கு எதிர்காலம், ஒரு நல்லவன் அற்றவனுக்கு விழுந்தால் அவனுக்கு எதிர்காலம். அடுத்த சிந்தனை வாழ்வியலோடு தொடர்புடைய சிந்தனை ஐயா. அது என்னவென்றால், கனவுகள் பல உண்டு, ஆசைகள் பல உண்டு, ஆனால் லட்சியம் ஒன்றே ஒன்று. அதை முயற்சியோடும் மகிழ்ச்சியோடும் செய்தால் வானம் கூட தொட்டு விடும் தூரம் தான்.
0: மூன்று முத்துக்களும் சிறப்பு ஐயா. நான் ஆரம்பத்தில் ஒன்று சொல்லினேன் அல்லவா, எங்கள் பகுதியில் மழை வருகிறது என்று.
1: ஆமாம்,
0: அதுக்கு காரணம் தெரிகிறது ஐயா.
1: என்ன காரணம் ஐயா?
0: மின்னல் வந்தது, மின்னலே என்று. நீங்கள் மின்னலே திரைப்படத்திலிருந்து பாடல் வேண்டும் என்று கேட்டவுடன் அது மின்னல் மின்னி மழையாக வருகிறது என்று நினைக்கிறேன் ஐயா.
1: அருமை அருமை, உண்மைதான் ஐயா. வரும் வரும்
0: வருகிறது, இதை கேட்டு மகிழ்வோம். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் ஐயா விருப்பத்திற்காக மின்னலே திரைப்படத்திலிருந்து.

0: சொல்லுங்கள் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு சொல்லுங்கள் ஐயா.
1: எம்பி, இந்த படத்தை இசையமைத்தது எம்பி சீனிவாஸ். பாடியவர் பாடும் நிலா பாலு.
0: புது செருப்பு கடிக்கும்
1: கடிக்கும். பாடலின் வரி சித்திரை பூ சேலை சிவந்த முகம் சிரிப்பரும்பு. பாடலாமா?
0: பாடுங்கள் ஐயா, கேட்போம். உங்கள் நீங்கள் சிங்கர் அல்லவா, பாடுங்கள், கேட்போம்.
1: சித்திர பூ சேலை சிவந்த முகம் சிரிப்பரும்பு, முத்து சுடமேனி எழில் மூடி வரும் முழு நிலவோ, மூடி வரும் முழு நிலவோ, இத்திரப்போ சேலை

அடிக்கட்டில் ஏறி வரும் பாதத்தெடில் பார்ப்பதற்கு அடிக்க

0: கிடைக்கும்.
1: மொக்காலின் துணி மறைத்து நீ மூலையிலே போய் நின்று உன் சொக்காயை இருகையில் நாள் சொக்காதி மூளைச்சுவல்.

0: வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா.
1: அருமை அருமையாக இருந்தது உங்கள் பாடல், சிறப்பு ஐயா. இசை இல்லாமலே அழகாக கேட்டு ரசித்தோம் உங்கள் பாடலை. நெஞ்சார்ந்த நன்றிகள், மகிழ்ச்சி ஐயா. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.
1: சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடலை, புது செருப்பு கடிக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல் அழகாக கேட்டுச் சென்றார். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். பாடி சென்றார், நன்றி தெரிவித்துக்கொண்டு இது அவர் பாடிய பாடல்.

0: ஒளிச்சென்றது அழகானதொரு பாடல், புது செருப்பு கடிக்கும் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 8:04. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: நிச்சயமாக
0: கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி,
1: மிக்க நன்றிங்க.
0: நன்றி நன்றி. கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா விருப்பத்தில் புதுசாக படிக்கிறேன் பாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து இளைய மனம் சிறகை விரிக்கிறதே இதோ.

0: அழகான ஒரு பாட்டு, புதுசாக படிக்கிறேன் பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிச்சிருந்து விரும்பிய நேசந்தம் கோவை கணபதி சந்திரமோகன் ஐயா நிருபத்திற்காக அந்த பாடல் ஒழிச்சிருந்தது. சிறப்பான ஒரு பாடல் ஐயா, நெஞ்சாத நன்றிகள். மற்றற்ற மகிழ்ச்சியுடன் நிகழ்ச்சியில் இணைய நேசந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், வணக்கம் ஐயா, வாருங்கள்.
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், சரவணகுமார்.
0: வணக்கம் ஐயா, வாருங்கள். கூறுகள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த நான் பெற்ற செல்வம் திரைப்படத்தில் அன்பு கொண்டா அந்த பாட்டு இருக்கும் சார்.
0: அழகு, அழகான ஒரு பாடல், அழகாக பாடுகிறீர்களையா. இது கேட்டு மகிழ்வோம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், சரவணகுமார் ஐயா நிருபத்திற்காக நான் பெற்ற சொல்லும் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: நான் பெற்ற செல்வம் திரைப்படத்திலிருந்து இனிமையான ஒரு பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேசதம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சரவணகுமார் ஐயாரின் விருப்பத்தில் அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேசதம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம், திருச்சி மாவட்டம் லால்குடியிலிருந்து.
0: வணக்கம் ஐயா, வாருங்கள். இப்போதுதான் முதல் முதலாக இணைகிறீர்கள் என்று நினைக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, இணைந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.
1: என்னோட அருமை அன்பு மூத்த சகோதரர் ஈசன் ஜெகதீசன் அவர்கள் தான் இந்த எங்கெல்லாம் எனக்கு கொடுத்து நிகழ்ச்சி சிறப்பா போயிட்டு இருக்கு. அதனால நிகழ்ச்சியில வந்து பாடல் கேளுங்கன்னு சொல்லி என்னை ஊக்கம் கொடுத்தாரு.
0: நன்றி, அவருக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி ஐயா. நன்றி நன்றி.
1: என்னையில் ஜெகதீசன் அண்ணனுக்காக அவரு இன்னொரு இந்த பாட்டு வந்து எனக்கு ரசிகன் ஒரு ரசிகைங்கிற ஒரு திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல், ஏழிசை கீதமே எனக்கு ஒரு ஜீவன் நீங்கிற அந்த
0: பாடல் பாடல்
1: ஜெகதீசன் வந்து தத்ரூபமா பாடுவாரு.
0: கேட்டிருக்கிறேன் ஐயா, பாட்டு ஒண்ணு பாடத்து மாதிரி
1: வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: பாட்டு ஒண்ணு பாடத்து மாதிரி பாடி சென்றார் ஐயா, ஒரு முறை
1: பாடி இருக்கார், இந்த பாட்டு பாடுவாரு. அதனால அவரு என்ன இந்த இணைப்புக்கு அறிமுகப்படுத்தினாலையும் நம்ம நிகழ்ச்சியில முதல் முறை பேசுறதுனாலையும் அவருக்காகவும் இந்த பாடலை சேர்த்து கேட்கிறாங்க ஐயா.
0: நிச்சயம் அழகான பாடல், கேட்டு மகிழ்வோம். நன்றி. திருச்சி லால்குடி வெங்கடேசன் ஐயா அவர்கள் அழகான ஒரு பாடல், ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திலிருந்து ஏழிசை கீதமே இது எனக்கு ஒரு ஜீவன் நீயே.

0: அழகாக ஒழித்த பாடலை ரசிகனும் ரசிகையும் கேட்டு மகிழ்ந்தோம். ஆம், ரசிகன் ஒரு ரசிகை திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடல் ஒழிச்சென்றது. விரும்பிய நேர்சந்தம் திருச்சி லால்குடி வெங்கடேசன் ஐயாரின் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒழிச்சென்றது. அவருக்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர்சந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: இனிய இரவு வணக்கங்களுடன் செய்யாறு சந்திரசேகர்.
0: வணக்கம், வணக்கம், மகிழ்ச்சி. இணைப்பிலிருந்து மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா.
1: மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில படம் வந்து புரியாத புதிர், பாடல் வந்து தாக்காரி நீ சாசா பாப்பா சங்கீதம். அந்த பாடல் வேண்டும்.
0: சிறப்பு ஐயா, ஸ்வரங்களை அப்படியே சொல்கிறீர்கள், அழகு ஐயா. உங்கள் பாடலுக்கு நன்றி. இது வருகிறது, கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி, நன்றி.
0: திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயா விருப்பத்திற்காக.

அழகான ஒரு பாடல், துள்ளலான பாடல், உற்சாகமான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். புரியாத புதிர் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளிச்சென்றது. விரும்பிய நேயர் சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சந்திரசேகர் ஐயாருடன் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் வளம் வந்தது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் இணையின் நேயர் சொந்தம் வணக்கம் ஐயா வாருங்கள்.

0: வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் தாராபுரம் கைலாசம்.
1: வணக்கம் வணக்கம்.
0: கரை கடந்த ஒருத்தி, இந்த படத்துல ஓடத்தில கண்ணீர் பெண் ஒருத்தி கண்ணீர் ஓடும் போது நூறு கேமா, அந்த பாட்டு
1: சந்தோஷம் ஐயா. சிறப்பு அருமையான பாடல், சுவாக பாடலாக இருந்தாலும் சுகமாக இருக்கும். கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயா அருள் பத்திரிகையாக கரை கடந்த ஒருத்தி திரைப்படத்திலிருந்து

0: சோகமான சுகமான பாடல் ஒளிச்சென்றது. கரை கடந்த ஒருத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் கைலாசம் ஐயாவின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சாத நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் கூறி நிகழ்ச்சியோடு இணைவது கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரத்தில் இருந்து சங்கர், தற்போது கர்நாடக மாநிலத்தில் இருந்து.
0: வணக்கம் ஐயா, வணக்கம், வாருங்கள், மகிழ்ச்சி, எப்படி இருக்கிறீர்கள்?
1: மிக்க நலமாக உள்ளோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம் ஐயா, தங்கள் வரவு மகிழ்ச்சி அளிக்கிறது. கூறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: அழகன் திரைப்படத்தில் இருந்து சங்கீத சுரங்கள் என்ற பாடல்.
0: நிச்சயமாக கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி, நன்றி,
1: நன்றி.
0: கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயார் விருப்பத்திற்காக தற்போது கர்நாடகாவிலிருந்து அந்த அழகனுக்காக இந்த பாடல் சங்கீத சுரங்கள்.

0: அழகாய் ஒலித்து சென்றது அழகனுக்காக. ஆம், கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரம் சங்கர் ஐயாரின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. சிறப்பான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சிறப்பான ஒரு பாடல். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம். வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் மேச்சேரி ஸ்ரீராமணி ரவிவிலகம்.
0: வணக்கம் ஐயா, வாருங்கள். மகிழ்ச்சி இணைப்பிலிருந்து நெஞ்சார்ந்த நன்றிகள். குறுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
1: தர்மபத்தினி படத்திலிருந்து நான் தேடும்
0: அழகான ஒரு பாடல் ஐயா. சிறப்பு தேர்வு, அருமை.
1: வாய்ப்பு தந்ததற்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி, நன்றி. உங்களுக்கும் நன்றி ஐயா. சிறப்பான ஒரு பாடல் தேர்வு, மகிழ்ச்சி. சேலம் மாவட்டம் மேச்சேரி ஸ்ரீராமணியூர் அறிவழகன் ஐயாரின் விருப்பத்திற்காக நான் தேடும் செவ்வந்திப்பூ, தர்மபத்தினி என்ற திரைப்படத்திலிருந்து அழகான பாடலை தேர்வு செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி.

0: அழகாக ஒளிச்சென்றது அருமையான ஒரு பாடல் தர்ம பத்தினி திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம் சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா நிறுவத்திற்காக அந்த பாடல் ஒளிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம் ஐயா, நான் நங்கநல்லூரிலிருந்து வைத்தியநாதன் கண்ணன், வி கண்ணன் பேசுகிறேன்.
0: ஐயா வைத்தியம் எல்லாம் தெரியும் ஐயா?
1: வைத்தியம் எல்லாம் வைத்தியஸ்வரன் கோயில போனா அவருடைய பேர், எங்க அப்பா பேர் வைத்தியநாதன் பேரு, அதனால எனக்கு வைத்தியநாத வி கண்ணன்ங்கிறத பாஸ்போர்ட்ல வைத்தியநாதன் கண்ணன் போட்டிருப்பாங்க, அதையே வச்சுட்டு கொண்டு விட்டேன்.
0: ஓ சரிங்க சரிங்க, மகிழ்ச்சி.
1: வி கண்ணன்னே கூப்பிடலாம், ஆனா என்னோட ஒரிஜினல் நேம் கண்ணன் தான்.
0: அந்த வி ஃபார் வெற்றி,
1: வெற்றி வச்சுக்கலாம்,
0: விக்டரி, ரைட், சிறப்பு ஐயா.
1: வி ஃபார் விஜய் கூட வச்சுக்கலாம்,
0: வச்சுக்கங்க ஐயா, உங்க விருப்பம் தான் ஐயா.
1: சரி ஓகே, இன்னைக்கு நான் கேட்கிற பாட்டு வந்து புது கவிதைங்கிற திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் பாடிய வா வா வசந்தமே சுகந்தரும் சுகந்தமேங்கிற அருமையான பாடல், தீபாவளிக்காக பாடுறது.
0: சிறப்பு ஐயா,
1: அந்த பாடல போட்டீங்களா, மனசு சந்தோஷமா
0: நிச்சயமாக இதை கேட்டு மகிழ்வோம் ஐயா. நன்றி.
1: ஓகே, நன்றி ஐயா.
0: சென்னை நங்கநல்லூர் வைத்தியநாதன் கண்ணன் ஐயாருன்னு விருப்பத்திற்காக புதுக்கவிதை திரைப்படத்திலிருந்து அழகான பாடல்

0: அழகான இனிமையான இதமான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. புது கவிதை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேர் சொந்தம், சென்னை நங்கநல்லூர் கண்ணன் ஐயாவின் விருப்பத்திற்காகத்தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேர் சொந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: ஐயா மூத்து பேசுறேங்க ஐயா.
0: வணக்கம் வணக்கம், வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி இணைப்பில் நமக்கு நன்றி கூறுங்கள் ஐயா. உங்கள் பாடல்
1: சொர்க்கம் மலைவிழி, அது வந்து பாட்டு காட்சி கேட்கறேன்.
0: சொல்லுங்க ஐயா. சொர்க்கம் மலைவிழி நாங்கள் ஒன்றும் நினைக்கவில்லை ஐயா, நீங்களே என் கற்பனை வைத்துக்
1: கொள்கிறீர்கள்.
0: கரூர் தங்கநகர் முத்து ஐயா விருப்பத்திற்காக சொர்க்கம் மதிவிலே.

0: சட்டம் என் கையில் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் ஒழிச்சிருந்தது. விரும்பி நேர் சொந்தம் கரூர் வெங்கமேடு காந்தி நகர் முத்து ஐயா விருப்பத்திற்காக அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையம் நேர் சொந்தம் வணக்கம் வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? சாந்தி, வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி. கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல். நிச்சயமாக அழகான நிச்சயம் கேட்டு மகிழ்வோம். நன்றி. கரூர் வெங்கமேடு காந்தி நகர் சாந்தி அவர்கள் விருப்பத்தில் பணம் என்னடா பணம் பணம்.
1: பணம் என்னடா பணம் பணம்.

என்னிடத்தில் இல்லாததா, நல்லதிலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

கண்ணிறந்து கொண்டாடினே மன்னனுக்கு மேலாகினே கண்ணன் தனியாளாகினே இறக்க மனத்தை கெடுக்கும் அறக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா.

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம் பணம் என்னடா பணம்.

0: ஒலிச்சர் அந்த பாடல் கரூர் வெங்கமேடு காந்தி நகர் சாந்தி அவர்கள் விருப்பத்திற்காக அழகான ஒரு பாடல். பணம் என்னடா பணம், குணம்தானடா நிரந்தரம் என்று அழகாக ஒரு தத்துவத்தை தந்துள்ளார். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 9 மணி. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம் வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: கரூர் மாவட்டம் சுசிலா பேசுகிறேன்.
0: சுசிலா, வணக்கம், வணக்கம், வாருங்கள் அம்மா, கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல்.
1: பட்டு ஒன்று அந்த பாட்டு
0: பாடுங்கள், பாடுங்கள், நன்றாக இருக்கிறதே, பாடுங்கள். வராதுங்களா? சரி சரி, அதுக்காக பாடினீர்கள். கரூர் தோகைமலை தெலுங்குப்பட்டி சுசிலா அம்மா அவர்கள் விருப்பத்திற்காக கன்னிப்பருவத்தில் திரைப்படத்திலிருந்து பட்டு வண்ண ரோசாவாம்.

0: அழகான ஒரு பாடல், சோகமான பாடல், கன்னி பருவத்திலே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம், கரூர் மாவட்டம் தொகைமலை தெலுங்குப்பட்டி சுஷிலா அம்மா அவர்களின் விருப்பத்தில் பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் 9:06. இந்த நேரத்தில் இணையும் நேர் சொந்தம், வணக்கம் ஐயா, வாருங்கள், யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறோம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இங்கு மழை பெய்து கொண்டு இருக்கிறது ஐயா, தங்கள் வருகை மழையை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஓஹோ, கேட்டுருவோம் ஐயா, கேளுங்கள். கிராமத்து கிளிகள் கிராமத்து கிளிகள் பார்த்திருக்கிறேன், கேள்விப்படவில்லையா?
1: தெரியாம இருக்காது,
0: வாய்ப்பு அதிகமா
1: இருக்கு.
0: அந்த படத்துல இருந்து மணிராஜ் எனக்கு தெரியாது ஐயா.
1: ஐயா என்ன உயிரோட இருக்காரு, நல்லா இருக்கு, அழகா இருக்கு, தஞ்சாவூர்ல
0: சந்தோஷம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா.
1: இடையில மாதிரி வரும்போது நம்ம பார்க்க வாய்ப்பு இருந்து பாத்துட்டு போனாரு. அது 1982 வந்துருக்கல போனா, 1983ல எல்லாமே புதுமுகங்கள், யாருக்குமே தெரியாது நினைக்கிறேன்.
0: எனக்கு தெரியும்,
1: அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்க காலையில பார்த்து கேக்குறேன், விலகி விலகும் பச்சா வண்டி வருதா, அது எப்படின்னு தெரியல, பாத்த கேட்டா தெரிஞ்சுக்கலாம் எப்படி வளர்கிறாங்களே அப்படின்னு.
0: என்ன படையா,
1: வாய்ப்பு வந்து பார்த்து, நன்றியா,
0: நன்றி நன்றி ஐயா, நன்றி.

0: ஒலித்தன்ற அந்த பாடல் மதுரை மாட்டுத்தாவணி அழகர் ஐயர் விருப்பத்திற்காக கிராமத்து கிளிகள் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. சிறப்பான ஒரு பாடல், இதுவரை கேட்டிராத பாடல். அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இணையும் நேசந்தம். வணக்கம் ஐயா, வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்? இப்போ எந்த கட்டத்தில் இருக்கிறது ஐயா?
1: வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு ஐயா.
0: எப்பொழுது பெரிய வீடு முடிக்கிறது? அப்புறம் சின்ன வீடு வேற இருக்கிறது. பெரிய வீட்டை முடித்து விட்டு சின்ன வீடு வேற இருக்கிறது.
1: பெரிய வீடு ஒன்னே போதும் ஐயா.
0: போதுமா? சரி, சந்தோஷம் ஐயா, சந்தோஷம்.
1: ஆமா ஐயா, சின்ன வீடு.

0: பெரிய வீடு ஒரே வீடு போதும் ஐயா.
1: போதுமா, சந்தோஷம் ஐயா. அப்படியே இருங்க ஐயா. மகிழ்ச்சி.
0: சொல்லுங்க ஐயா.
1: சொல்லுங்க ஐயா, உங்கள் விருப்ப பாடல்.
0: ஐயா நான் அடிமை இல்லை திரைப்படத்திலிருந்து ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான். இந்த பாடலை வழங்கல ஐயா சவரி வானொலி நேயர்கள் அனைவருக்காகவும் எனக்காகவும்.
1: நிச்சயமாக கேட்டு முடிவோம் ஐயா. நன்றி.
0: நன்றி ஐயா.
1: திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் மேல்சீசம் பார்த்திபன் ஐயா பத்திற்காக

அழகான ஒரு பாடல் ஒலிச்சது, நான் அடிமை இல்லை என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். விரும்பிய நேசந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் மேல் சிசமங்கலம் பார்த்திபன் ஐயாரில் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலித்தது. நெஞ்சாந்த நன்றிகள் ஐயா, சிறப்பான ஒரு பாடல். நிகழ்ச்சியில் இணையும் நேசந்தம், வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், வணக்கம், கூறுங்கள் உங்கள் விருப்ப பாடல். யாரிடம் சொல்கிறீர்கள்? நன்றாகத்தானே நடக்கிறார்கள். பாட்டு சரி சரி, இல்லை இல்லை, நடை சரியில்லை, நடைய மாத்து என்று யாரையே சொல்வது போல் இருந்தது, அதனால் தான் சொன்னேன். இது வருகிறது உங்கள் பாடல், நன்றி. கரூர் வெங்கமேடு காந்தி நகர் சாந்தி அவர்கள் விருப்பத்திற்காக நடைய மாத்து.

0: ஒலித்த அந்த பாடல் கரூர் வெங்கமேடு சாந்தி நகர், இல்லை இல்லை காந்தி நகர், சாந்தி அவர்கள் விருப்பத்திற்காக கன்னி பருவத்தில் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்று ஒரு நேர் சொந்தம். வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமார் பேசுறேன். தற்போது யுஎஸ்ல இருந்து. சபரி மக்கள் அனைவரும் நலமா?
0: திடீர் என்று பயம் வந்து விட்டது. என்னடா இது, சோலைச்சேரியிலிருந்து பேசுறீர்கள் என்று நினைத்து விட்டேன்.
1: உங்களுக்கு வந்துருமே பயம். நல்லா இருக்கீங்களா ப்ரோ?
0: நலமாக இருக்கிறோம். அன்வி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்?
1: அன்வி அவங்க சூப்பரா இருக்காங்க, தூங்குறாங்க, நல்லா தூங்குறாங்க.
0: சிறப்பு, தூங்கட்டும் தூங்கட்டும். உங்களை தொந்தரவு செய்யாது இருந்தால் சரி, நீங்கள் அவர்களை தொந்தரவு செய்யறீங்களோ இல்லையோ.
1: பாடல் வந்து ராஜா மகள், எங்க ராஜா மக, ரோஜா மலர் வானில் வரும் பெண்ணிலா, ராஜா மகள் ரோஜா மலர். நன்றி.
0: அருமை அருமை. ஆனால் பாடல் கொஞ்சம் தவறாக இருக்கிறது தெரிகிறது என்று.
1: என்ன போங்க, டக்குன்னு வந்துச்சு.
0: பரவாயில்லை. ராஜா மகள், விஷ்ணு மகள் அப்படி என்று வரும் என்று நினைத்தேன். இருவரும் இணைத்து நீங்கள் என்னால் ரோஜா மலர் என்று சொல்லிட்டு இது வருகிறது உங்கள் பாடல்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: அமெரிக்காவிலிருந்து விஜய் அரசுமார் அவர்கள் விருப்பத்திற்காக நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக இதோ ராஜா மகள், விஷ்ணு மகள், அன்வி அவர்களுக்காக.

அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. விரும்பிய நேர் சொந்தம் அமெரிக்காவிலிருந்து விஜய் அரசுமார் அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடல் ஒலிச்சென்றது. அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று கேட்கட்டுமா என்ற நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் அறிவிப்பாளர் கீதம் நேசிக்கும், கீதநேசன் நிகழ்ச்சிக்கு தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குநர் அவர்களுக்கும், உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் வேளையில், இன்னும் சற்று சில வினாடிகளில் இரவின் மடியில் ஈரவிழிகள் காத்து கொண்டிருக்கிறது. இதோ பாடல்களை கேட்டு ரசிப்போம் நேர் சொந்தங்களை. தொகுத்து வழங்குபவர் ஆரணி படவேடு பிரியா வீரமணி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்.

அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இரவின் மடியில் ஈரவிகள் நிகழ்ச்சியில் நேற்று அதாவது ஒரு சிறிய இங்கே பக்கத்தில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் ஒரு சலசலப்பு, அதனால் வந்து நிகழ்ச்சி ஒளிபரப்ப முடியாத காரணத்தினால் இடையிலே துண்டிக்கப்பட்டது நிகழ்ச்சி. விடுபட்ட பாடல்கள் ஒரு 4 பாடல்கள் இருக்கிறது. அந்த அன்பான நேயர்களின் விருப்ப பாடல்கள் இப்போது ஒளிபரப்பு செய்துவிட்டு இன்று பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் ஒளிபரப்பாகும். ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 20-22 பாடல் இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் கடந்து செல்லும் என்பது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை, நிகழ்ச்சியில் அனைத்து அன்பு உள்ளங்களும் இணைந்து அவரவர் பாடல்களை கேட்டு ரசிங்கள். ஏன்னா பாடல் வந்து பார்வையிட நான் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் கொடுங்க, உங்கள் விருப்ப பாடல் ஒளிபரப்பு கண்டிப்பாக ஆகும். ஏன்னா நீங்கள் கேட்குறீங்கன்ற மகிழ்ச்சி எனக்கும் இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு பண்பலையில் இணைந்து கேட்க இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாட்ஸ்அப் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்று மல்லி மல்லிகைப்பூ இந்த தலைப்பில் பதிவிட்டு காத்திருக்கும் பாடல்களை அனைவரும் கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜே பிரியா வீரமணி. நேற்று விடுபட்ட பாடலில் சோலைச்சேரி சுப்பிரமணியன் அவர்கள் விருப்பத்தில் தான், ஆனால் அவர் நிகழ்ச்சியில் இணையவில்லை. அதனால் ஆர்ஜே விஜி சகோதரி விருப்பத்தில் அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். ஏன்னா அவங்க நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க, அதனால் அவங்க அவர் விருப்ப பாடலை கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்து வாழ்த்து சொல்லியிருக்கும் அன்பான உறவுகள் பதிவுகளை பார்க்கலாம். இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சி சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க தேன்மொழி சகோதரி, நன்றி சகோதரி. சபரி இணையதள வானொலி இயக்குனர் கீதநேசன் அவர்கள், வாருங்கள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, வந்து விட்டேன் ஐயா, நிகழ்ச்சியை கேட்டு பதிவு கொடுங்கள் ஐயா, உங்கள் விருப்ப பாடலையும் பதிவிடுங்கள், பாடலை கேட்டு ரசிக்கலாம். நீங்கள் நேற்று உங்கள் மனதில் முணுமுணுக்கும் பாடல், உங்கள் மனதை நீங்காத இடம் பிடித்த ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடலை நீங்கள் இன்று பதிவு செய்யுங்கள், அந்த பாடலையும் ஒளிபரப்பு செய்கிறேன். ஆர்ஜே விஜி சகோதரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. உங்கள் விருப்ப பாடல் தான் ஒலிக்கிறது. பழனி படத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க, ஆரோடும் மண்ணில் எங்கும் இந்த பாடல் வரியில் விருப்பம் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி அரசகுமாரன் விஜி எங்கள் விதுராக்குட்டி பேர் இப்போ வித்தியாசமாக இருக்குது, விதுராக்குட்டி மீனுக்குட்டி என்ற அன்வி இவர்கள் விருப்பத்தில் இந்த பாடலை ஒளிபரப்பு செய்யவும் என்று சொல்லியிருக்காங்க சகோதரி. ஆனால் இந்த 3 பெயருமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இது இந்த பெயர் வந்து நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது, இப்போ தான் பதிவே நான் இப்போ தான் பார்க்குறேன் அது முழுமையாக. மிக்க நன்றிகள் சகோதரி. நேரம் இப்போது 9:42:36 அந்த பாடல் ஒலிக்கிறது, ஆரோடும் மண்ணில் சகோதரி கேட்ட பாடல். இதோ சகோதரி உங்கள் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. நிகழ்ச்சியில் நேயர்கள் நேற்று விரும்பி கேட்ட பாடல் வந்து கேட்டவங்க யாரும் தளத்தில் இணையவில்லை. அந்த பாடல்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த பாடலும் வந்து இணையலை, தீபா குமாரும் வந்து இணையலை, ஊரப்பாக்க பார்த்திபன் பாடல் இருக்குது, நங்கநல்லூர் கண்ணன் சார் பாடல் இருக்குது. இவங்கெல்லாம் இணைஞ்சால் மட்டும் அந்த பாடலை பதிவு ஒளிபரப்பு செய்யப்படும். இணைந்திருந்தால் ஒரு பதிவு கொடுங்க, ஏன்னா நேரமாகிறது, பாடல் இருக்கிறது நிறைய பாடல், ஒரு பதிவு கொடுக்குவோம். ஒலித்த பாடல் தென்காசி பட்டணம், ஓ சாரி, பழனி படத்திலிருந்து ஒலித்தது, ஆரோடும் மண்ணில் எங்கும். இந்த பாடலை தென்காசி மாவட்டம் சோலச்சேரி அரசகுமாரன் விஜி எங்கள் விதுராக்குட்டி மீனுக்குட்டி என்ற அன்வி இந்த அற்புதமான பெயரில் சிறப்பான பாடலை முதல் பாடலாக கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் இணைஞ்சிட்டாங்க. தீபகுமார், உங்கள் விருப்ப பாடல் சகோதரி கேட்டு ரசிக்கலாம், இணைந்திருங்கள். சகோதரி ஆர்ஜே விஜய் சகோதரி, ஓகே நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி பாடலை ரசித்து எங்கள் விருப்ப பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் சிறப்பான பாடலை தேர்வு செய்த விஜய் அண்ணி அண்ணா அண்ணனுக்காக என்று சொன்னீர்கள், பாடல் அருமை, நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே விஜய் சகோதரி அழகான அருமையான பாடல், மிக சிறப்புன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் பதிவிட்ட பாடல் தான் சகோதரி, நன்றிகள். மோகனரங்கன் ஐயா வந்து இணைஞ்சிருக்காரு, நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தீபா குமார் வந்து அருமையான அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. தேன்மொழி சகோதரி இணைந்துட்டாங்க சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. சிறப்பான பாடல் அருமைன்னு தீபா சகோதரி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்து பதிவு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள வானொலி, இது இரவின் மடியில் ஈரவிழிகள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது ஆர்ஜே பிரியா வீரமணி. நிகழ்ச்சியில் இரண்டாவது பாடலாக ராஜாதிதி ராஜா படத்திலிருந்து மலையாள கரையோரம் தமிழ் அந்த அருமையான பாடல் வருகிறது. இந்த பாடல் எனக்கும் ரொம்ப பிடித்த பாடல். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் ரெட்டியார்பட்டி தீபா குமார் இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலிக்கிறது. அனைவரும் இணைந்து கேட்டு ரசிப்போம், இணைந்திருங்கள் சபரி இணையதள வானொலியோடு. இதோ மலையாள கரையோரம் பாடல் ஒலிக்கும் நேரம், 9:50 26 வினாடிகளில்.

0: ஒலித்த பாடல் ராஜாதிராஜா என்ற படத்தில் ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். இந்த பாடல் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக இயற்கை காட்சியில் நடிக்கிற மாதிரி ஒரு காட்சி படம் பிடித்திருப்பாங்க. இந்த பாடலை கேட்கும்போது அந்த காட்சி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரசிப்பு தன்மையாக இருக்கும். அருமையான பாடல், எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் விருப்பத்தில் தான் கேட்டு ரசித்தோம். நன்றிகள் சகோதரி. முடிச்ச ஒரு பாலு அவர்கள் இணைஞ்சிருக்காரு, நான் இணைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு பிரியா வீரமணி ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள், பல நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. நன்றிகள் தேன்மொழி சகோதரி. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, சிறப்பான பாடல் மனோ குரலில், பாடல் இனிமை, பாடலை தேர்வு செய்த தீபா, நன்றிகள் தீபா அவர்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றிகள் தீபா அவர்கள், அருமையான பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. மிக்க நன்றிகள். சுப்பிரமணியம்மா இணைஞ்சிட்டாரா? ஆமாம், ஓகே. உங்கள் விருப்ப பாடல் கேட்கலாம் சகோ, இணைந்துருங்க. உங்கள் விருப்ப பாடல் அடுத்த பாடல் பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடல் படம் தென்காசி பட்டணம். இந்த படத்திலிருந்து கொஞ்சம் தென்காசி தமிழ் பைங்கிலி இந்த பாடல் வரியில் விரும்பி கேட்ட அன்புள்ளம் தென்காசி மாவட்டம் சோலைச்சேரி சுப்பிரமணியன் ஜெயம் சுப்பிரமணியம் இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் வருகிறது. இதோ உங்கள் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். தென்காசி
1: கதை எழுதுமா வணி திருவிழா மஞ்சக்குளி.

தென்காசி கொஞ்சம் தமிழ் பைங்கிலி, அழகான வரி இல்லை, மிக சிறப்பாக எழுதியிருக்கார் கவிஞர். அருமையான மெலோடி பாடல், விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் சோலைச்சேரி சுப்பிரமணியன், ஜெயம் சுப்பிரமணியன், தென்காசி பட்டணம் என்ற படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். மிக அழகான பாடல், மிக நன்றிகள். சுப்பிரமணிய ஐயா வந்து இணைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்க, அதனால் உங்கள் பாடல் ஒளிபரப்பாச்சு. ஆர்ஜே விஜய் சகோதரி, தீபா பாடல் அருமை அழகுன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். அழகான பாடல் கொஞ்சம் தென்காசி பாடல், சிறப்பு சரத் அவர்களே அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி சரத்குமார் அவர்கள் வந்து காட்சி பாடம் கொடுத்துருக்காங்க, மகிழ்ச்சி. சுப்பிரமணியம் அவர்கள் வந்து என் விருப்ப பாடலை வழங்கியதற்கு நன்றி சொல்லியிருக்கேன், மிக்க நன்றிகள். அருமையான மெலோடி பாடல் தீபகுமார், கொஞ்சம் தென்காசி பைங்கிலி பாடல் மிகவும் அருமை அருமை, தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, கொஞ்சம் தென்காசி தமிழ் பைங்கிலி அருமையான பாடல், இனிமையான பாடலை தேர்வு செய்த தம்பி சுப்பிரமணியன் ஜெயம், நன்றி, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. தீபா அவர்கள் பதிவு, தென்காசி பைங்கிலி ஜெயம் அக்கா தானே அண்ணா, பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். சுப்பிரமணியம் ஐயா, தீபா சகோதரிக்கு ஆமான்னு சொல்லியிருக்காங்க. சிங்கர் சிவராமன் ஐயா நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க, பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு. அடுத்த பாடல் தர்ம யுத்தம் படத்திலிருந்தான், ஏன்னா அவர் தனிப்பதிவில் கொடுத்துருக்காரு, இணைஞ்சிருக்கேன்னு இங்கே தளத்தில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், இருந்தாலும் அவர் பாடல் கேட்பார் நினைக்கிறேன். தர்ம யுத்தம் படத்தில் ஆகாய கங்கை என்ற பாடல் வரியில் ஊரப்பாக்கம் பார்த்திபன் நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்பவும் சொல்லியிருக்காரு. இதோ அந்த பாடல் வருகிறது, அனைவரும் கேட்டு ரசிக்கலாம். ஆகாய கங்கை.

0: உங்கள் மனதை தொட்ட பாடல் என்றென்றும் முணுமுணுக்கும் பாடலாக நேற்றைய நிகழ்ச்சியில் பதிவு செய்த பாடல் தான் இன்று ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த பாடல் ஊரப்பாக்கம் பார்த்திபன் அவர்கள் விருப்பத்தில்தான். தர்ம யுத்தம் படத்திலிருந்து இந்த ஒரு அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் பார்த்திபன், நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடலை ஒளிபரப்ப செய்தாச்சு சகோ, மிக்க நன்றிகள். வேலூர் அன்பு பிரியமா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அன்பான இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம். ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. தர்மமாக வந்த பாடல் தர்ம யுத்தம் மாறி தர்மம் செய்யணும் என ஆகியுள்ளது அப்படின்னு ஒரு கருத்து கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள். பாடல் தந்த தொகுப்பாளர் திரு பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மகிழ்வது ஊரப்பாக்கம் பார்த்திபன், நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள். நங்கநல்லூர் கண்ணன் சார் நிகழ்ச்சி சிறப்புற வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் பாடல் தான் அடுத்த பாடல், இணைந்திருங்கள். நங்கநல்லூர் கண்ணன் சார் பாடல்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். பதிவுகள் போடவில்லை, கண்டிப்பாக போடணும் சார். பதிவு போட்டிங்கன்னா தான் நீங்கள் யார் யார் இணைஞ்சிருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பார்வேர்ட் பண்ணால் கண்டிப்பாக நேயர்கள் வந்து நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னா தான் அந்த பாடல் ஒளிபரப்பாகும். அந்த நான் பார்வேர்ட் பண்ணும்போது நீங்கள் ஓகே பண்ணிவிடுங்க, நான் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுங்க, கண்டிப்பாக ஒளிபரப்பாகும். தேன்மை சகோதரி நங்கநல்லூர் கண்ணன் சாருக்கு நேற்றைய பாடலுக்கு ஒரு நன்றி நன்றி கொடுங்க கண்ணன் ஐயா அப்படின்னு பதிவு கொடுத்துருக்கீங்க. கொடுத்துருவாரு, இணைஞ்சிருக்காரு சகோதரி. சிங்கர் சிவராமன் ஐயா, இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சி எப்பொழுதும் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருப்போம் என்றும் சபரி வானொலியோடு ஊரப்பாக்கம் பார்த்திபன் சொல்லியிருக்கார். நன்றி நங்கநல்லூர் கண்ணன் சார், தேன்மை சகோதரிக்கு. சகோதரி, எனது பாடல் இன்னும் வரவில்லை அம்மா. கேட்டவுடன் தானே நன்றி கொடுக்க முடியும். அதுவும் கரெக்டு தான் சார். நன்றிகள். தேன்மை சகோதரி நங்கநல்லூர் கண்ணன் சாருக்கு நேற்று மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தாய் அந்த பாடல் இன்னும் வரவில்லை. அடுத்த பாடல், ஆர்ஜே விஜய் சகோதரி பாடல் அருமை, ஆகாய கங்கை பாடல் அருமைன்னு சொல்லியிருக்கேன். பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், பாடல் வரி, மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தாய், என் மௌனத்தை இசையாக ஒலி கொடுத்தாய். இந்த பாடல் வரிகளில் படத்தின் பெயர் கல்யாண அகதிகள். விரும்பி கேட்ட அன்பு உள்ளன் கண்ணன், சாந்தினி கண்ணன் நங்கநல்லூர் சென்னையில் இருந்து தான் கேட்டிருக்காரு இந்த அழகான பாடல். ஏன்னா இந்த பாடல் நான் கேட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறதையா கேட்டு ரசிக்கலாம். மனசுக்குள் உட்கார்ந்து எப்படி மணி அடிக்கிறார்கள் என்று இந்த பாடல் வரி மூலம் தெரிந்து கொள்ளலாம். பாடல் ஒலிக்க நேரம் 10:10 13 வினாடிகளில்.
1: அடியே

ஒலித்த பாடல் கல்யாண அகதிகள் என்ற படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தாய் இந்த பாடல் வரியில் அழகான பாடலை கேட்டு ரசித்த அன்பான உள்ளம் வி கண்ணன் சாந்தினி கண்ணன் அங்கன்னு ஒரு சென்னையிலேருந்து கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள் சார். ஒரு அருமையான பாடல், பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்கார். அருமையான பாடலை அருமையான பாடலை எனது விருப்ப பாடலை தந்தமைக்கு பல கோடி நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்றும் நலமுடன் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். தேன்மை சகோதரி, மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்த இந்த அருமையான பாடலை கேட்ட அதிக வருடங்கள் ஆகிவிட்டது, பாடலை கேட்ட அதிக வருடங்கள் ஆகிவிட்டது. பாடலை தேர்வு செய்த கண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இனிமையான பாடல்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, பாடல் அருமை நங்கநல்லூர் கண்ணன் அவர்கள் பாடல் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு, மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தாய் என் மௌனத்தை இசையாக மொழிபெயர்த்த இந்த பாடல் அழகான பாடல், அற்புதமான பாடல்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். நங்கநல்லூர் கண்ணன் சார், எனது விருப்பப்பட்ட எனது விருப்ப பாடலை ரசித்த அன்பு உறவுகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரரே நன்றிகள், சகோதரிகள், சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அனைவருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இவர் நேரு இணைஞ்சிருக்காரா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நேற்றைய பாடலில் இந்த பாடல் நேரு விருப்பமாக நிறைவான பாடல், அந்த பாடல் என்னுடைய விருப்பத்தில் நிறைவு பாடல், எனக்கு பிடித்த பாடல் ஒன்று. அதையும் பாடலுக்கு மகேஷ் மாட் நாகர்கோயிலிருந்து கேட்டிருக்காரு. இந்த பாடல் அவர் நிகழ்ச்சியில் இணையவே இல்லை, இருந்தாலும் நேரம் கடந்து செல்கிறது, இணைந்திருந்தால் ஒரு பதிவு கொடுங்க சகோ, உங்கள் விருப்ப பாடல் வருகிறது. என்னுடைய விருப்பத்தில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல், மறக்க முடியாத பாடல், அந்த பாடல் எது என்று நீங்களே யோசித்திருப்பீர்கள். இதோ அந்த பாடல் வருகிறது. எனது விருப்பமாக நேற்றைய, அதாவது மனதில் நீங்கா இடம் பிடித்து அந்த பாடலை மறக்கவே முடியாது. மனசுக்குள்ளே வந்து நான் இந்த பாடல் வந்து பல முறை கேட்டிருக்கேன், எப்பவுமே கேட்பேன். இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என் மனைவியுடைய பெயரில் வருகிறது. இந்த பாடல் நீங்களும் கேட்டிருப்பீங்க, இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். நீங்களும் இணைந்து இந்த பாடல் ரசித்து கேளுங்கள். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:18. இதோ எனது விருப்ப பாடல்.

கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து தேவா அவர்கள் இசையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடலை பாடிய எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சித்ரா அவர்கள் பாடிய பாடல் தான் இந்த பாடல். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், அதனால் இந்த பாடல் நேற்று என் மனம் கவர்ந்த பாடலாக நேற்று அனைவரது பாடலும் ஒலித்தது. அதிலும் ஒரு பாடல் எனது விருப்பத்தில் ஒலித்தது நிறைவு பாடலாக. ஏன்னா நான் ஒரு பாடல் தான் கொடுக்கல, மகேஷ் மாட் அவர்கள் பாடல் தான் வந்து அவர் நிகழ்ச்சியில் இணையலை. ஏன்னா நேரம் கடந்து செல்கிறது, 10:24 ஆகிவிட்டது. அதனால் அவர் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தால் அந்த பாடலை ஒளிபரப்பு செய்திருப்பேன், நிகழ்ச்சியில் இணையவில்லை. அதனால் இதுவரை ஒலித்த பாடல்கள் அனைத்தும் நேற்று உங்கள் மனதை தொட்டு முணுமுணுக்கும் பாடல்களை பதிவிட்டு கேட்டோம். அந்த வரிசையில் எனது விருப்பத்தில் நிறைவு பாடலாக ஒலித்தது. இனி வரும் பாடல்கள் இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் இன்றைய தினத்தில் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக வரிசைப்படி வரும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்து கேட்டிருங்கள். ஏன்னா மல்லி மல்லிகைப்பூ இந்த பாடல் வரியில் வந்து கேட்டிருக்கு பதிவிட சொன்னேன். அழகான பாடல்களை பதிவிட்டிருக்கீங்க, அதனால் வந்து அனைத்து நேயர்களும் பாடலை கேட்டு ரசியுங்கள். எனது விருப்ப பாடலை கேட்டு ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு நங்கநல்லூர் கண்ணன் சார். ஒலிக்கும் பாடல் அருமை, பிரியா வீரமணி ஓ பிரியா பாடல் சூப்பர். கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல், அட்டகாசமான பாடல், வாழ்த்துக்கள். தேர்வு செய்த பிரியா வீரமணிக்கு ஒலிபரப்பு, அதாவது நன்றியும் சொல்லிட்டாரு. ஒலிபரப்பிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கும் நன்றிகள் சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சார். மோகனரங்கன் ஐயா வந்து பதிவு கொடுத்துருக்காரு, எங்கள் திருமண மேடையில் நானும் என் மனைவியும் சேர்ந்து நடனம் ஆடினோம், ஆஹா அருமை. நன்றிகள் சார், நடனம் கூட ஆடுறீங்கன்னா சிறப்பு தான். அருமையான பழைய நினைவுக்கு அழைத்து சென்ற நினைந்தது, நன்றி மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள் சார். நீங்கள் பாடலை கேட்டு ரசித்து பதிவு கொடுத்ததற்கு ஆர்ஜே விஜி சகோதரி ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களின் விருப்ப பாடல் கட்டபொம்மன் படப்பாடல், ஆஹா அருமை அட்டகாசமான பாடல்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள் சகோதரி. தேன்மை சகோதரியும் பதிவு கொடுத்துருக்காங்க, வீரமணி சகு அவர்கள் அவர் மனைவி பெயரிலேயே பாடல் கேட்டு விட்டார், அருமை இனிமையான பாடல் சிறப்பு. இல்லை சகோதரி, நான் என்னுடைய திருமணத்திற்கு முன்னதாகவே இந்த பாடல் வந்து நான் ரொம்ப ரசிப்பேன், அதுக்கப்புறம் தான் வந்து என் மனைவி பெயரும் பிரியா வரும்போது இரட்டிப்பு மகிழ்ச்சி ஆயிடுச்சு அந்த டைமில், அந்த நேரத்தில். ஏன்னா அதே பாடல், இந்த பாடல் எனக்கு பிடித்த பாடல், அதேமாதிரி என் மனைவி பெயரும் வந்து பிரியா அப்படின்றதுனால இரட்டிப்பு மகிழ்ச்சி ஆனது. அதனால் இந்த பாடல் என் மனதை விட்டு நீங்காத பாடலாக அப்படியே உள்ள ஒரு பொக்கிசம் மாதிரி ஆயிடுச்சு என் மனசுக்குள்ள. இதுதான் பதிவிட்டு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். தேன்மை சகோதரி மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க, மனதை தொட்ட பாடல்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் பதிவு, பிரியா பிரியா ஓ பிரியா உங்கள் விருப்பத்தில் ஒளிவளம் வந்த இந்த பாடலையும் உங்கள் கவிதைகளையும் மறக்க முடியாத தருணம், மிக்க நன்றிகள், வாழ்த்துக்கள் கவிமணி ஆர்ஜே வீரமணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் அன்பு அவர்களே, இந்த பாடலுக்கு ஒரு கவிதை, பெரிய கவிதையே நான் எழுதி வச்சிருக்கிறேன், அது தளத்தில் போட்டால் தலைமை தாங்காதுன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு பெரிய கவிதைகள், அந்த பிரியான்ற வார்த்தைக்கு கவிதைகள் அதிகமாக எழுதியிருக்கிறேன். மிக்க நன்றிகள் அனைவருக்கும், பதிவிட்ட உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்து இன்றைய நிகழ்ச்சியில் இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியில் இன்று முதல் பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னா, சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா தான் இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்டிருக்காரு. குளிர்ச்சியான இரவு வணக்கம், சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன். திரைப்படம் பால் குடம் என்ற படத்திலிருந்து மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன் புன்னகையில் நினைவாக, அந்த பாடல் வரிகளில் வந்து கேட்டிருக்காரு. அந்த புன்னகை எப்படி பூக்கிறது என்று அந்த பாடலை கேட்டால் தெரியும். இதோ அந்த பாடல் வருகிறது முதல் பாடலாக இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடல். பாடல் ஒலிக்க நேரம் 10:28:39 இந்த பாடல் வருகிறது சிங்கர் சிவராமன் நாகராஜன் ஐயா விருப்பத்தில். இது ஐயா உங்கள் விருப்ப பாடல்.

நான் உனக்காக மல்லிகை பூ வாங்கி வந்தே புன்னகையின் நினைவாக.

0: இப்படிக்கு உன் அடிமை, என யாழும் பெண் அடிமை.
1: ஒலித்த பாடல் பால்குடம் என்ற படத்தில் அனைவரது மனதிலும் முதல் பாடலாக பாலாக ஊற்றி சென்றது அந்த அழகான பாடல். இதுவரை நானும் கேட்டதில்லை, இன்று தான் முதல் முறையாக சபரி இணையதள வானொலியில் கேட்பது மகிழ்ச்சி ஐயா. இந்த பாடல் இன்று தான் கேட்டு ரசித்தேன். மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன் புன்னகையில் நினைவாக, இந்த பாடல் வரி ரொம்ப சூப்பர், எனக்கு பிடிச்சிருக்கு. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் சிங்கர் சிவராமன் ஐயா தான் கேட்டிருந்தார், மிக்க நன்றிகள் ஐயா. பாடலை விரும்பி கேட்டு பதிவு கொடுத்துருக்காரு. என் பாடல் வழங்கியதற்கு மிக்க நன்றி. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜனு காட்சிப்படத்தோடு கொடுத்துருக்கீங்க அவருடைய ஃபோட்டோ, சூப்பர். அடுத்து கோவை காயத்ரி சகோதரி எஸ்பிபி அவர்கள் குரலில் பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே விஜய் சகோதரி நிகழ்ச்சியின் முதல் பாடல் அழகான பாடல்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். சிங்கர் சிவராமன் ஐயா அவருடைய வயது வித்தியாசத்தில் ஒவ்வொன்றாக இப்படி தான் இருந்திருப்பார்கின்ற காட்சி ஃபோட்டோக்கள்லாம் கொடுத்துருக்காரு. பதிவிட்ட அனைவருக்கும் மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இனிய இரவு வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். படம் சுந்தரா டிராவல்ஸ், பாடல் மல்லிகை பூவுக்கும் மதுர விலாசம் என்ற பாடல் வரியில் கேட்டிருக்காரு. இந்த மல்லிகைப்பூ மதுரை விலாசத்திற்கு சென்று யாருக்கு இந்த மல்லிகைப்பூ விலாசம், எந்த விலாசத்துக்கு, கோயிலுக்கு செல்லுமா இல்லை அது காதலிக்காக செல்லுமா என்று தெரியவில்லை. பாடலை கேட்டால் தான் தெரியும். மதுரை மீனாட்சி கோயிலுக்கு செல்கிறதா அந்த விலாசம், அந்த மல்லிகைப்பூ எங்கு செல்கிறது என்று இந்த பாடல் மூலியமாகத்தான் கேட்டு ரசிக்க வேண்டும். 10:33 செய்யார் சந்திரசேகர் அவர்கள் விருப்பத்தில் அந்த மல்லிகைப்பூ எங்கு செல்கிறது கேட்டு ரசிக்கலாம். இதோ அந்த பாடல்.

பூவுக்கும் மதுரை விலாசம், அந்த மல்லிகை பூ மதுரை விலாசம் ஃபுல்லாகவே சுந்தரா ட்ராவல்ஸ் சுற்றி பார்த்தாரு. ஆனால் அந்த காதலி வந்து எங்கே தான் இருக்காருன்னு தெரியல, தேடி கண்டுபிடிச்சி பாடலும் விடைபெற்றது. அழகான வரி, காதல் வரிகள் ஒவ்வொரு வரியும் முத்து முத்தாக எழுதியிருக்கார் கவிஞர். அழகான பாடல் பதிவிற்கும் நன்றிகள் செய்யார் சந்திரசேகர் அவர்களுக்கு. சுந்தரா ட்ராவல்ஸ் படத்தில் இருந்தால் அந்த அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம், மிக நன்றிகள். நங்கநல்லூர் கண்ணன் சார் இதற்கு முன்பு ஒழித்த பாடலுக்கு ஐயா இந்த பாடல் எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் நடிகர் சிவகுமாருக்காக பாடிய முதல் பாடல் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் தகவலுக்கு நன்றிகள் சார். செய்யார் சந்திரசேகர் அவர்கள் நான் விரும்பிய பாடலை வணங்கியதற்கு நன்றி மகிழ்ச்சி செய்யார் சந்திரசேகர்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். அழகான பாடல். கோவை காயத்ரி சகோதரி ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க, அரிய பாடல் இதுவரை நான் கேட்டதே இல்லை, நேயர்கள் விருப்ப பாடல்களை சிரமம் பாராமல் நமக்காக தேடி தொகுத்து தரும் பிரியா வீரமணி சகோதரருக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. உங்களுக்கும் நன்றிகள் சகோதரி, ஏன்னா உங்கள் விருப்பம்தான் என்னுடைய நிகழ்ச்சி, நீங்கள் விரும்பி கேட்டால்தான் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அந்த வகையில் எனது கடமையை நான் செய்கிறேன், இந்த பணிக்கு வந்ததனால் நான் செய்துதான் ஆக வேண்டும். அது சிறிய வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு வானொலி இணையதளத்தில் எவ்வளோ வானொலி இருக்கும், பெரிய வானொலிகள், ஏன்னா தொடர்ந்து 7 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகும் இணையதளமும் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சிறிய ஓரிரு தொகுப்பாளர் இருந்தாலும், குறைவாக நேயர்கள் இருந்தாலும், அந்த வானொலியில் பயணிப்பது எனக்கு மகிழ்ச்சி. அதுலேயும் குறிப்பாக அதாவது கீதநேசன் அவர்கள் வந்து வானொலி இயக்குனர் வந்து ஒரு மென்மையான மனது கொண்டவர், ஒரு அன்புள்ளவர், அதனால் வந்து இதில் பயணிக்க ஆசைப்படுகிறேன் நிஜமாக. அதனால் உங்கள் ஆதரவும் வானொலிக்கு தேவை, தொகுப்பாளருக்கும் தேவை. அந்த வகையில் எங்களது கடமையை நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம். உங்கள் பதிவிற்கு மிக்க நன்றிகள் சகோதரி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சந்திரமோகனும் ராஜேஸ்வரி அவர்கள் விருப்பத்தில் தான். பாடல் வரி மல்லி மல்லி பூவுக்கு பெயர் போன மதுரையில், மல்லிகை பூ விலாசம் தேடி போனது இப்போது மல்லி மல்லி பூ பெயர் போனது வந்து மதுரை அப்படின்ற பாடல் வரியில் கேட்டிருக்காரு. அழகான பாடல். மாசாணி படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் இனிமையான குரலில் பாடியிருப்பார்னு ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க, நன்றிகள். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம். கோவை கணபதி, சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்க நேரம் 10:41. இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல் மாசாணி திரைப்படத்திலிருந்து அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் கிருஷ்ணராஜ் இனிமையான குரலில் விரும்பி கேட்ட அன்பு உள்ளம். கோவை கணபதி சந்திரமோகன் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. ஆனால் அந்த பாடலை அவர்கள் கேட்கவில்லை, பதிவும் கொடுக்கவில்லை, உறங்கிவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். அடுத்து ஆர்ஜே விஜய் சகோதரி, சந்திரமோகன் பாடல் அரிதான பாடல், அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தூங்கிவிட்டார் போல் அப்படின்னு சொல்லியிருக்கேங்க. அதுதான் உண்மை சகோதரி, ஏன்னா பாடல் கேட்டிருந்தால் பதிவு கொடுத்துருப்பாரு, பதிவு கொடுக்கவில்லை. மகேஷ் மாற்று, மல்லிகை என் மன்னன் மயங்கம், இந்த பாடல் கேட்டிருக்கீங்களா? ஏன்னா இப்போ பதிவு போட்டிங்கன்னா இந்த பாடல் ஒளிபரப்பாகாது. இதுக்கு முன்னாடி நேற்று வந்து உங்கள் மனதில் நீங்கள் இடம் பிடித்த பாடல் ஒன்று வாவா வஞ்சி இல்லமானே கேட்டிருந்தீங்கள, அந்த பாடல் ஒளிபரப்பு செய்கிறேன். நீங்கள் இணைந்திருந்தீங்கன்னா இப்போ அடுத்த பாடல் நான் ஒளிபரப்பு செய்கிறேன், கேட்டு ரசிங்க. ஏன்னா இப்போ பதிவிறக்கம் பண்ணி நான் பாடல் ஒளிபரப்பு செய்ய முடியாது, அந்த ஒரு பாடலை கேட்கலாம் சகோ. ஏன்னா நேரத்தோடு பதிவிட்டிருந்தால் இப்போ நேரம் கடந்து விட்டது, மற்ற பாடலெலாம் ஒளிபரப்பு செய்ய வேண்டும். கோவை காயத்ரி சகோதரி, இதுவரை கேட்டிருந்த பாடல், ஆனாலும் சபரி நேயர்கள் பாடல்கள் தேர்வு செய்வது சூப்பர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சகோதரி. அது தலைப்பு வந்து அந்த மாதிரி சகோதரி, ஏன்னா அந்த மல்லி மல்லிகைப்பூ இதில் கவிஞர்கள் வந்து நிறைய பாடல்கள் அவர்கள் கைவண்ணத்தில் அழகாக எழுதியிருப்பார்கள். அதனால் அந்த பாடலை அந்த வரி அந்த வார்த்தையில் நான் தேர்வு செய்தேன் இன்றைய நிகழ்ச்சியில். தேன்மொழி சகோதரி, அரிதான பாடல் சந்திரமோகன் சகோதரர் பாடல் தேர்வு சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ, வணக்கம், நிகழ்ச்சியில் நானும் இணைந்தே உள்ள ஐயா ஊரப்பாக்கம் பார்த்திபன் சொல்லியிருக்கார், மிக்க நன்றிகள். மகேஷ் மாட் அவர்கள் வந்து படம் தீர்க்க சுமங்கலி வாணிஜெயராம் பாடல்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக சகோ, அது வாணிஜெயராம் பாடல் தான். இருந்தாலும் உங்கள் விருப்ப பாடல் ஒன்று இருக்கிறதே, அதை ஒளிபரப்பு செய்ய வேண்டும் இல்லவா? ஏன்னா இப்போது நான் நேரம் கடந்து விட்டது, பதிவிறக்கம் செய்து கொடுக்க முடியாது. ஏற்கனவே பாடல் வந்து நிறைய பாடல் இருக்குது, இன்னும் கிட்டத்தட்ட 10 பாடல் இருக்குது. அதனால தான் சகோ, வேறு ஒன்றும் இல்லை. தேன்மொழி சகோதரி, மகேஷ் மாட் அவர்களுக்கு எந்த பாடலையும் நான் கேட்டிருக்கிறேன். ஓகே, அப்போ இருவருக்கும் சேர்ந்து கொடுத்து விடுகள்னா கண்டிப்பாக இணைந்திருங்கள். 9வது பாடல், விழித்திருந்தால் இணைந்து கேட்போம்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க, அந்த ஒற்றுமை தான் இருக்க வேண்டும் கண்டிப்பாக. மகேஷ் மாட் அவர்கள் பதிவு, இப்போது தான் வேலை செய்து கொண்டு சாப்பிட்டு விட்டு பாடல் கேட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள் சுகோ. ஏன்னா இருந்தாலும் எனக்கு நேரம் இல்லை, இன்றைக்கி அதிகமான பாடல் வந்துருச்சு. ஏன்னா நேற்றைய ஒளிபரப்பாகாத ஒரு 5 பாடல் இருந்தது, அந்த பாடல் கொடுக்கவே சரியாக இருந்தது எனக்கு. இப்போ அதனால் நேரம் கடந்து விட்டது. இருந்தாலும் உங்கள் விருப்பத்திற்காக அந்த வாவா வஞ்சி இளமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேற்று உங்கள் மனதை நீங்காத இடம் பிடித்த பாடல், அந்த பாடல் கேட்கலாம். இதோ உங்கள் விருப்ப பாடல், ஒலிக்கும் பாடல் மகேஷ் மாட் அவர்கள் விருப்பத்தில் அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம். பாடல் ஒலித்த நேரம் 10:49 ஒலிக்கிறது இந்த நேரத்தில். இதோ உங்கள் விருப்ப பாடல்.

ஒலித்த பாடல் குரு சிஷியன் என்ற படத்தில் அற்புதமான பாடல் 10:54 ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட அன்பு உள்ள மகேஷ் மாட்டு நாகர்கோயிலில் இருந்தால் நேற்று வந்து அவர் மனம் கவர்ந்த பாடலாக நேற்று கேட்டிருந்தார். அந்த பாடல் வந்து எல்லார் பாடலையும் நேற்று பாடல் நான் ஒளிபரப்பு செய்துவிட்டேன். அவர் பாடலும் தான் ஒளிபரப்பு செய்யாமல் இருந்தேன். இப்போது அவர் இணைந்திருந்திருந்தால் அந்த பாடலை ஒளிபரப்பு செய்தேன். மிக்க நன்றிகள் மகேஷ் மாட்டு அவர்களுக்கு. விரும்பி கேட்டு பதிவு கொடுத்துருக்கார் என் விருப்ப பாடல் தந்த பிரியா வீரமணி அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள். பல பல அப்படின்னு பல முறை கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி வா வா வஞ்சி இளமானே சித்ரா குரலில் பாடல் இனிமை பாடல் தேர்வு அருமை சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. ஆர்ஜே விஜி சகோதரி பாடல் லாகா அருமை மகேஷ் சிறப்பு அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்காங்க. நன்றிகள். மகேஷ் மாட் காட்சி படம் கொடுத்துருக்காரு. நன்றி. தேன்மொழி சகோதரி செல்வி அக்கா பாட்டு கேட்குறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறாங்க சகோதரி, பதிவெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் தளத்தில் வந்து பதிவு கொடுக்கவில்லை. செல்வி செல்வம் வந்து கொடுத்துருக்காங்க அம்மா அப்படின்னு அப்போ கேட்ட பிறகு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே நன்றிகள். மகேஷ் மாட்டு தேன்மை சகோதரி ஆமான்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. தளத்தில் இணைந்து இருக்கிறார்கள். நான் பாட்ட பதிவு இது, ஆனால் என்னை பார்க்குறாங்க, பதிவு கொடுக்கல, பாடல் ரசிக்கிறாங்க. பதிவு கொடுத்தாலும் இப்போ அவங்க கேட்குறாங்கன்னும்போது, செல்வி சகோதரி வந்து கேட்குறாங்கன்னும் போது பதிவு கொடுத்தாங்கன்னா மற்ற நேர்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓ அந்த அக்காவும் கேட்குறாங்க, அந்த தங்கச்சியும் கேட்குறாங்க, அந்த சகோதரி கேட்குறாங்க அப்படின்னு மற்றவர்கள் மனதில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பெயர் வாங்குவீர்கள் என்ற நம்பிக்கை. அதனால் வந்து தளத்தில் வந்து பதிவு கொடுங்க யார் கேட்டிருந்தாலும். மகேஷ் மாட்டு அவர்கள் வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க. தெரியல சகோ, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சிக்கு வந்து அன்பான இனிய இரவு வணக்கம். இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கும் கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள். படம் தாய்ப்பாசம் என்ற படத்திலிருந்து மல்லிகைப்பூ மாலை இந்த பாடல் வரியில் வேலூர் அன்பு பிரேமா அவர்கள் தான் இந்த பாடலை கேட்டிருக்காரு. படத்தின் பெயர் வித்தியாசமாக இருக்குது, பாடல் வரிகளும் வித்தியாசமாக இருக்கிறது. அவருடைய விருப்ப பாடல் இதோ வருகிறது. 10:56:28 அந்த பூ அந்த மல்லிகை பாடல் எப்படி இருக்கிறது என்று கேட்டு பார்க்கலாம். வாணிஜரம் கேஜே ஜேசுதாஸ் பாடியிருக்காங்க இந்த பாடலை. இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள்.

ஒலித்த பாடல் தாய்ப்பாசம் என்ற படத்திலிருந்து அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் அன்பு பிரியமா அவர்கள் விருப்பத்தில் தான் அந்த அருமையான பாடல் ஒலித்து சென்றது. ஏன்னா ஏற்கனவே இந்த பாடல் நான் ஒலிபரப்பு செய்தேன், உங்களுக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரியல, எங்கள் மானிட்டர் கட் ஆகிடுச்சு, வாய்ஸ் கூட வரல. ஏற்கனவே இருந்த பதிவு அனைத்து பதிவுகளுமே படித்து விட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரியல. ஆர்ஜே விஜய் சகோதரி ஒலிக்கும் பாடல் அழகு வாணிஜராம் குரலில் கேட்க இனிமை என்ற பதிவு வந்து நான் ஏற்கனவே படித்தது தான், கேட்டுச்சா என்னன்னு தெரியல எனக்கு. மிக்க நன்றிகள், அந்த பாடலையும் ஒளிபரப்பு செய்துவிட்டேன். மகேஷ் மாட்டு ஒலி வரவில்லை, வரல சகோன்னு சொல்லியிருந்தீங்க, அதனால தான் அந்த பாடல் ஒளிபரப்பு செய்தேன். அடுத்த பாடலும் மல்லிகைப்பூ பூத்திருக்கு மழையில் நனைஞ்சிருக்க பாடல் வரும். மோகனரங்கன் ஐயா வந்து அன்பு பாடலே மீண்டும் வருகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பாடல் ஏற்கனவே ஒளிபரப்புனா நான் ஒரு அதாவது முழுமையாக வரலன்னு நினைக்கிறேன், கட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதனால் தேன்மொழி சகோதரி பாடிய பாடலை மீண்டும் வருகிறது, நேரம் போய் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. சரியாக வந்துச்சா வரலையான்னு எனக்கு சந்தேகம், அதனால தான் அந்த பாடலை ஒளிபரப்பு செய்தேன். மகேஷ் மாட் அவர்கள் இந்த பாடல் முழுவதும் ஒலித்ததுன்னு சொல்லியிருக்காரு, நன்றி. கோவை காயத்ரி சகோதரி பாடல் முழுவதுமே கேட்டோம்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். அன்பு பிரேமா அவர்கள் பதிவு கொடுத்துருக்காரு, பாடலை ரசித்து நாங்கள் விரும்பிய பாடலை விரும்பி கேட்ட பாடலை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய கவிமணி ஆர்ஜே வீரமணி அவர்களுக்கு அன்பு கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள் அன்பு. முடிச்சூர் பாலு அவர்கள் பதிவு, வாணியம்மா எப்போதோ பாடிய பாடல்களை மறக்காத அன்பு உள்ளம், அன்பு அண்ணா அவர்கள் நமக்கு கேட்டிராத பாடல்களை அள்ளி கொடுக்கிறார், அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு முடிச்சூர் பாலு அவர்கள், மிக்க நன்றிகள். தேன்மொழி சகோதரி இந்த பாடலை முழுவதும் கேட்டோம், இரண்டு தடவை கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல சகோதரி, கொஞ்சம் நேரம்தான் கடந்து செல்கிறது. கோவை காயத்ரி சகோதரி கேட்டது அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, முழுவதும் கேட்டதுன்னு சொல்லியிருக்காரு. மகேஷ் மாட்டு அனைவருக்கும் நன்றிகள், பதிவு கொடுத்த அனைவருக்கும். இந்த பாடல் மல்லிகைப்பூ பூத்திருக்கு அது மழையில் நனைந்திருக்கு, அந்த பாடல் கேட்டுச்சா என்னன்னு தெரியல, அந்த பாடலையும் ஒலிபரப்பு செய்கிறேன் மறுபடியும். ஏன்னா நீங்கள் பதிவில் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வந்து தெளிவாக தெரியும், அந்த பாடல் கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல. நீங்கள் முழுமையாக அந்த பாடல் கேட்டிருந்தால் ஒவ்வொருத்தர் யாருனா பதிவு கொடுங்க, நான் அடுத்த பாடல் ஒளிபரப்பு செய்கிறேன். பதிவு கொடுங்க, சீக்கிரமாக கொடுங்க, கொடுத்தீங்கன்னா நான் அந்த பாடல் ஒளிபரப்பு செய்ய மாட்டேன், அடுத்த பாடல் ஒளிபரப்பு செய்யலாம். முழுவதும் கேட்டாச்சுன்னு கேட்டதுன்னு போட்டிருக்காரு யார், பதிவு போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், போடுங்க சீக்கிரமாக. மிக்க நன்றிகள், இந்த பாடல் கேட்டு விட்டோம், தேன்மொழி சகோதரி மல்லிகைப்பூ பூத்திருக்கு அந்த பாடல் கேட்டிங்களா, ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் அடுத்த பாடல் கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான், தியாகம் படத்திலிருந்து தேன்மல்லி பூவே இந்த பாடலை விரும்பி கேட்ட அன்புள்ளம் கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் ஒலிக்கிறது, இதோ அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் நேரம் 11:23:36 அவர் அழகான பாடல் ஒலித்து சென்றது. தியாகம் என்ற படத்தில் தேன்மல்லி பூவே என்ற பாடல் கோவை காயத்ரி சகோதரி விருப்பத்தில் தான் கேட்டு ரசித்தோம். முடிச்சூர் பாலு அவர்கள் அன்பு பிரேமாவுக்கு இனிய இரவு வணக்கம் அண்ணா, நலமா அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு, மிக்க நன்றிகள். மகேஷ் மாட் அவர்கள் தேனு ஊத்துற மாதிரி ஒரு காட்சி படம், மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி எனது விருப்ப பாடலை கேட்டு ரசித்தேன், மிக்க நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி, தேன்மல்லி பூவே பூந்தென்றல் காற்றே இனிமையான பாடல், பாடலை தேர்வு செய்த சகோதரருக்கு நன்றி, சகோதரிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. ஆர்ஜே விஜய் சகோதரி, தேன்மல்லி பூவே பாடல் அட்டகாசம் கேட்ட காயத்ரி மேம் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகேஷ் மாட் அவர்கள் தேன்மல்லிப்பூ வந்து தேனாக்கி கொடுத்துருக்காரு ஒரு இது இல்லை பாத்திரத்தில், என்ன ஒரு அழகாக எங்கேருந்து எடுக்கிறாருன்னு தெரியல, இதெல்லாம் கரெக்டாக ஒரு பாட்டிலில் போடுற மாதிரி பூ எடுத்திருக்காரு, மிக்க நன்றிகள். மோகனரங்கன் ஐயா வந்து அருமையான பாடல் தேர்வு சூப்பர்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். அடுத்த பாடல் உங்கள் விருப்ப பாடல் தான். இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சிக்கு பெரிய வீட்டு பண்ணைக்காரன் பாடல் மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, இந்த பாடல் வரியில் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு, ஒரு அழகான பாடல். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது, அந்த மல்லிகைப்பூ யாருக்கு தூது செல்கிறது என்று பாடல் வரிகளில் கேட்டு ரசிக்கலாம்.

ஒலித்த பாடல் பெரிய வீட்டு பண்ணைக்காரன் என்ற படத்தில் ஒரு அழகான பாடல் ஒலித்து சென்றது. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ என்ற பாடல் வரிகளில் மோகனரங்கன் பத்மாவதி சந்தோஷபுரம் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாரு. மிக்க நன்றிகள் ஐயா, அருமையான பாடல். நங்கநல்லூர் கண்ணன் சார், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் பெரிய வீட்டு பண்ணைக்காரன் படத்தில் வரும் மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. மோகனரங்கன் சாருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு பிடிக்கும் என்று அவர் இந்த பாடலை பதிவு செய்து கொடுத்திருக்கிறார் ஐயா அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. அப்படிங்களா, நன்றிகள் சார். மோகனரங்கன் ஐயா வந்து பாடலை ரசித்து பாடலை வழங்கிய தோழர் பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். கோவை காயத்ரி சகோதரி, அழகான இசையுடன் அருமையான பாடல், சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிகள். நங்கநல்லூர் கண்ணன் சார் மோகனரங்கன் சாருக்கு வாழ்த்துக்கள் நண்பரே, மிக்க நன்றி நண்பரேன்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். நங்கநல்லூர் கண்ணன் சார், எனது நண்பர் எனக்காக இந்த பாடலை தேர்வு செய்து அவர் பெயரில் தந்திருக்கிறார், வாழ்த்துக்கள் சார்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். மோகனரங்கன் சார், உங்களுக்காகத்தான் இந்த பாடலை தேர்வு செய்தேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது அன்பான பாசம், இணையதளத்தில் ரொம்ப ஒற்றுமையாக ஒரு நண்பருக்காக பாடலையும் தேர்வு செய்திருக்கார் மோகனரங்கன் சார், வாழ்த்துக்கள் சார். மகேஷ் மாட் அவர்கள் தூது செல்கிறதுக்காக யாருக்கு தூது கொடுத்து மல்லிகை எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியல, அந்த புறா மல்லிகையே மல்லிகையே தூது தூதாக போ அப்படின்னு தூது அனுப்பிவிட்டார். நன்றிகள். ஆர்ஜே விஜய் சகோதரி, ஆஹா அருமை ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனைவருக்கும் பதிவு கொடுத்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல், எட்டாவது பாடல் யாருடைய பாடல் என்றால் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சிக்கு இரவு பூக்கள் என்ற படத்திலிருந்து. ஓ, ரெண்டு பேர்லேயே போட்டிருக்கார பாடல், இன்னொரு பாடல் வேறு பேரில் வருமே அது, சரி இருந்தாலும் பரவாயில்லை. இரவின் மடியில் ஈர விழிகள், இரவு பூக்கள் படத்திலிருந்து மல்லி மல்லி செண்டு மல்லி ஆள அசுக்குதடி இந்த பாடலை பி ருக்மணி அம்மா பத்மாவதி அவங்க விருப்பத்தில் தான் இந்த பாடல் அவர் போடுவார், இருந்தாலும் பேர் மாற்றிருக்காருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் பதிவிறக்கம் செய்து விட்டேன், அந்த பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். பி ருக்மணி அம்மா விருப்பத்தில் இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

பாடல் ஒலித்த நேரம் 11:36 23 வினாடிகள். நிகழ்ச்சியில் இரவு பூக்கள் என்ற படத்தில் தான் அந்த அழகான பாடல் ஒலித்து சென்றது. ரொம்ப பிடித்த பாடல் எனக்கு. மல்லி மல்லி செண்டு மல்லி ஆல அசக்குதடி, அழகான பாடல். பி ருக்மணி அம்மா சந்தோஷபுரத்திலிருந்து கேட்டிருந்தாங்க. மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க. பாடலை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே விஜி சகோதரி நடனம் ஆடிக்கொண்டிருக்காங்க, மிக்க நன்றிகள். ஆர்ஜே விஜி சகோதரி ருக்மணி அம்மாவுக்கு, கிளியுடன் ஆரம்பிக்கும் பிஎம்ஆர் சார் அவர்களுக்கு நன்றி, இந்த அழகான பாடலை தேர்வு செய்த மக்கின்னு சொல்லியிருக்கீங்க, நன்றிகள். கைத்தட்டல் கொடுத்துருக்காங்க, நன்றிகள். மகேஷ் மாட் அவர்கள், இங்கே கடையில் போயிட்டு 11 மணிக்கு மேலே கஷ்டப்பட்டு மல்லிப்பூ வாங்கி வந்திருக்கார், செண்டு மல்லியை ஒரு காட்சி படம், மிக்க நன்றிகள். அடுத்த பாடல் தீர்க்க சுமங்கலி என்ற படத்தில் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவா, இந்த அழகான வாணிஜராம் குரலில் சூப்பரான பாடலை கேட்டிருக்காங்க. தேன்மொழி சகோதரி சோலைச்சேரியிலிருந்து கேட்டிருக்காங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் விருப்பத்தில் இந்த அழகான பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல், ஒரு அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். விரும்பி கேட்ட அன்பு உள்ளம், தீர்க்க சுமங்கலி என்ற படத்திலிருந்த அந்த அழகான பாடலை விரும்பி கேட்ட அன்பு சொந்தம், தேன்மொழி முருகன் சோலைச்சேரியிலிருந்து கேட்டிருந்தார். உங்கள் விருப்ப பாடல் ஒலித்து சென்றது சகோதரி. ஆர்ஜே விஜய் சகோதரி தேன்மொழி கேட்ட பாடல் மை ஃபேவரட் சாங். ஆஹா, என்ன ஒரு அருமை அருமையான பாடல்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றிகள். மகேஷ் மாட் அவர்கள் மல்லிகை என் மன்னன் மயங்கம் ஒரு காட்சிப்படத்தோடு கொடுத்துருக்காரு. நன்றி ஆர்ஜே விஜய் சகோதரி. மகேஷ் மாட் அவர்கள் பதிவு, இப்போதான் பாத்தியா மகேஷ் அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காங்க ஆர்ஜே விஜய் சகோதரி. ஒரு ஸ்டிக்கர் பதிவு கொடுத்துருக்காங்க சகோதரி, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ, இனிமையான பாடல், தான் விரும்பிய பாடல்கள் வழங்கியதற்கு படவேடு ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு மிக்க நன்றிகள் சொல்லியிருக்காங்க. மகேஷ் மாட் அவர்கள் மல்லிகை பூவுக்கு மேலே ஒரு ஏதோ ஒன்று எடுத்து அடிக்கிறார், என்னது தெரியல, அது ரோஜா பூ. ஆமாம், ரோஜா பூ அடிக்கிறாரு, அப்படியே போய் ஒட்டிக்குது. நன்றிகள். அன்பு பிரேமா வேலூர்லேருந்து பதிவு கொடுத்துருக்காரு. மல்லிகை என் மன்னன் மயங்கம் அழகான அற்புதமான பாடல்னு பதிவு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள். நங்கநல்லூர் கண்ணன் ஐயா பதிவு, விஜய் சகோதரிக்கு அருமையான பாடல், என் மனதை தொட்ட பாடல். அப்போ உங்கள் மனதை தொட்ட பாடல் முதல்ல ஒளிபரப்பாச்சு, அது என்ன, எந்த மனது தொட்டுச்சு? இரண்டு மனது இருக்குதா சார் உங்களுக்கு? வாணிஜராம் தமிழ் திரைக்கு வந்து பாடிய இரண்டாவது பாடல், முதல் பாடல் டி எம் சௌந்தரராஜனுடன் வீட்டுக்கு வந்த மருமகள் என்ற திரைப்படத்தில் பாடிவிட்டார். தனியாக பாடியதில் இதுதான் முதல் பாடல் ஐயா அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றிகள் ஐயா உங்கள் தகவலுக்கு. ஆஸ்கர் டெய்லர் அவர்கள் சிறப்பான பாடல், அருமைன்னு பதிவு கொடுத்துருக்காரு. அற்புதம், சூப்பர்னு சொல்லியிருக்காரு. பதிவிட்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அண்ணன் ஒரு கோவில் படத்திலிருந்து மல்லிகை முல்லை, இந்த மல்லிகையோடு முல்லையும் சேர்த்துருக்காங்க. இதோ அண்ணன் ஒரு கோவில் படத்திலிருந்து அழகான பாடல் ஒலிக்கிறது. 11:43 அனைவரும் கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல், ஒரு அழகான பாடல், விரும்பி கேட்ட அன்பு உள்ளம். ஆர்ஜே விஜய் சகோதரி விருப்பத்தில் தான் அந்த பாடல் ஒலித்து சென்றது. அண்ணன் ஒரு கோவில் படத்திலிருந்து மல்லிகை முல்லை அந்த பாடல் வந்து மாறி வந்துவிட்டது. ஏன்னா அனந்தபுரம் சங்கர் அவர்கள் ஒரு பாடல் பதிவிட்டிருந்தாங்க, அவர் வந்து எதற்காக டெலீட் செய்தார்னு தெரியவில்லை. அங்கே குளறுபடி நடந்துவிட்டது. இருந்தாலும் மறுபடியும் பாடல் பதிவிறக்கம் செய்து அந்த பாடல் ஒலிபரப்பாச்சு. நங்கநல்லூர் கண்ணன் சார், தேன்மொழி சகோதரி, நங்கநல்லூர் கண்ணன் சார், விஜய், இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாடல் மாறி வருதுன்னு சொல்லியிருக்கீங்க, மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காங்க ஆர்ஜே விஜய் சகோதரி. எனது விருப்ப பாடலை வழங்கிய ஆர்ஜே அவர்களுக்கு எந்த நேரத்திலும் எங்கள் விருப்ப பாடல்களை இனிமையாக சலிப்பு தட்டாமல் எங்களுக்கு அள்ளித்தரும் வீரமணி அவர்களுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். பாடல் மாறி வந்துவிட்டது. உறக்கம் உறக்கமெல்லாம் இல்லை சகோதரி, நான் தூங்க மாட்டேன். ஏன்னா நான் எந்த வேலை செஞ்சாலும் வந்து அந்த மாதிரி, அதாவது சோர்வெல்லாம் இருக்க மாட்டேன் எப்பவுமே. எனக்கு தெரியும் ஒரு வேலையை செஞ்சோம்னா அந்த வேலையை கரெக்டாக செய்யணும்னு தெரியும். இருந்தாலும் அங்கே ஒரு அனந்தபுரம் சங்கர் அவர்கள் ஒரு பாடல் வந்து கேட்டிருந்தார், அங்கே பதிவிறக்கத்தில் கொஞ்சம் தடம் புரண்டு விட்டது பாடல், அதனால் மாறி வந்து விட்டது. இருந்தாலும் இப்போ அடுத்த பாடல் கூட பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர் கண்ணன் சார் பாடல் தான், அது பதிவிறக்கமே செய்யலை. அதனால் முடித்த ஒரு பாலு அவர்கள் விருப்பத்தில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு அந்த பாடலை பதிவிறக்கம் செய்து அடுத்த பாடல் தருகிறேன். ஆர்ஜே விஜி சகோதரி ஒரு பூச்செண்டு கொடுத்துருக்காங்க, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி தேன்மொழி சகோதரி. மல்லிகை முல்லை அருமையான பாடல், பாடலை தேர்வு செய்த விஜி அண்ணி அவர்களுக்கு நன்றி. இனிமையான பாடல் சொல்லியிருக்காங்க, நன்றி. ஆஸ்கர் டெய்லர் அவர்கள் சூப்பர் பாடல் சொல்லியிருக்காரு. இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. பாடல் மிகவும் அருமைன்னு சொல்லியிருக்காரு, நன்றி. அன்பு பிரேமா வேலூர்லேருந்து பதிவு கொடுத்துருக்காரு. மல்லிகை முல்லை டிஎம்எஸ்எஸ் ஐயா குரலில் அழகான அற்புதமான பாடல்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். மகேஷ் மாட் அவர்கள் சூப்பர்னு சொல்லியிருக்காரு, டான்ஸு போடுற மாதிரி ஒன்று. நங்கநல்லூர் கண்ணன் சார் மல்லிகை முல்லை பாடல் சூப்பர் பாடல்னு சொல்லியிருக்காரு, மிக்க நன்றிகள். அனைவருக்கும் பதிவு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடல், ஐயா உங்கள் விருப்ப பாடல் நான் பதிவிறக்கம் செய்யவில்லை, செய்துவிட்டு நான் அடுத்த பாடல் ஒளிபரப்பு செய்கிறேன். அதற்கு முன்பதாக பதிவிறக்கம் ஆவதற்கு முன்பாக பதிவிறக்கத்தில் இருக்கும் அந்த பாடலை இந்த பாடல் ஒளிபரப்பு செய்துவிட்டு முடிச்சூர் பாலு அவர்கள் விருப்பத்தில் இனிய இரவு வணக்கம். முடிச்சூர் பாலு மாப்பிள்ளை சார் படத்திலிருந்து மல்லிகையே மல்லிகையே மொட்டு விட்ட மல்லிகையே இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. அந்த பாடல் ஒளிபரப்பாகி முடிந்த பிறகு உங்கள் விருப்ப பாடல் வருமையா, இணைந்திருங்கள். இதோ அந்த பாடல் வருகிறது.

ஒலித்த பாடல் எனது விருப்பத்திலும் மகேஷ் மாட்டு நாகர்கோயில் அவர்கள் விருப்பத்திலும் அந்த பாடல் ஒலிபரப்பாச்சு. நிகழ்ச்சியில் நங்கநல்லூர் கண்ணன் சார் மல்லிகை முல்லை பாடல் சூப்பரான பாடல்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார்னு சொல்லியிருக்காரு. முடிச்சூர் பாலு தம்பி பாடல் மாறி வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் தம்பி, நங்கநல்லூர் கண்ணன் சார் ஐயா இந்த பாடல் மாப்பிள்ளை படம் இல்லை, இந்த படம் வந்து சக்திவேல் பாடியவர்கள் சொர்ணலதா மற்றும் அருண்மொழி என்கின்ற நெப்போலியன் ஒரு தகவல் கொடுத்துருக்காரு. நன்றி மகேஷ் மாட் அவர்கள் இசைத்தரம் அருமைன்னு சொல்லியிருக்காரு ஒலித்த பாடலுக்கு. நங்கநல்லூர் கண்ணன் சார் பாடல் ஒலிக்கவில்லை ஐயா, நின்று விட்டதா, பாதியிலே நின்று விட்டதுன்னு சொல்லியிருக்காரு. பாடல் வருகிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. நெட்டு இங்கே இணையம் பிரச்சனை வருது சில டைமில், என்னன்னு தெரியல, மானிட்டரில் கரெக்டாக தான் காமிக்குது டிஸ்பிளேவில். மகேஷ் மாட் அவர்கள் என் விருப்ப பாடல் மற்றும் வீரமணி ஐயா அவர்களின் விருப்ப பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி ஆர்ஜே விஜி சகோதரி, நங்கநல்லூர் கண்ணன் சாருக்கு எனக்கு ஒலிக்கிறது ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. நன்றி நங்கநல்லூர் கண்ணன் சார் விஜி சகோதரிக்கு. என்னுடைய மொபைலிலும் பாடல் வந்து விட்டது ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி ஆர்ஜே விஜி சகோதரி மாட்டு மகேஷ் மாட் அவர்களுக்கு. நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட்டா அவர் அப்படி தான் சொல்லணுமா, மகேஷ் மாட்டுன்னு போட்டிருக்கேன். நாகர்கோவில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்களின் பாடல் தேர்வு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. நன்றி மகேஷ் அவர்கள் சூப்பர் சூப்பர்னு சொல்லியிருக்காரு. ஆர்ஜே விஜய் சகோதரி அருண்மொழி சொர்ணலதா குரலில் பாடல் அட்டகாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இதில், இந்த பாடல் நான் முதல்லே பதிவிறக்கம் செய்து வைத்திருந்தேன். ஆனால் இருந்தாலும் சகோதரர் கேட்டதுனால இருவருக்காம் சேர்ந்து ஒலிபரப்பு செய்துவிட்டேன். அடுத்த பாடல் நங்கநல்லூர் கண்ணன் சார் விருப்பத்தில் தான் அடுத்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம். அவர் விரும்பி கேட்ட பாடல் என்ன பாடல் என்றால் படம் மல்லிகை முல்லை பூப்பந்தல். பாடல் வரி இது, படம்னு போட்டிருக்காரு, பாடல் வரி மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பூப்பந்தல். இந்த பாடல் வரியில் அன்பே ஆறு உயிரே, இந்த படத்திலிருந்து வி கண்ணன் சாந்தினின் நங்கநல்லூர் சென்னையிலிருந்து கேட்டிருக்காரு. இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறதையா. பாடல் ஒலிக்கும் நேரம் சரியாக 12 மணி. இதோ உங்கள் விருப்ப பாடல்.

வாணிஜெயராம் குரலில் அழகான பாடல் ஒலித்து சென்றது. அன்பே ஆறு உயிரே என்ற படத்திலிருந்து வி கண்ணன், சாந்தினி கண்ணன், நங்கநல்லூர் கண்ணன் சென்னையிலிருந்து கேட்டிருந்தாரு. ஒரு அழகான பாடல், மிக்க நன்றிகள் ஐயா. நங்கநல்லூர் கண்ணன் சார், எனது விருப்ப பாடலை மல்லிகை முல்லை பூப்பந்தல் பாடலை தந்தமைக்கு பல கோடி நன்றிகள் ஐயா. வாழ்த்துக்கள், அருமையான பாடல், நீங்களும் கேட்டு ரசிகங்கள் ஐயான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பாடல் நல்ல பாடல் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அற்புதமான குரல், அற்புதமான கவிதை வரிகள், ரொம்ப பிடித்த பாடல். மகேஷ் மாட் அவர்கள் சரியாக 12 மணி போகுதுன்னு கொடுத்துருக்காரு. ஆர்ஜே விஜய் சகோதரி, ஆஹா என்ன ஒரு இனிமையான பாடல் வாணி ஜெயராம் அவர்களின் குரலில் அப்படின்னு பதிவு கொடுத்துருங்க. நன்றிகள் விஜய் சகோதரி, மனதை தொட்ட பாடல்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். தேன்மொழி சகோதரி, மல்லிகை முல்லை பூப்பந்தல் இனிமையான பாடல், வாணி அம்மா குரலில் பாடல் அருமை, பாடலை தேர்வு செய்த நங்கநல்லூர் கண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் சொல்லியிருக்காங்க. மகேஷ் மாட்டு பாவம் தூங்குற தூக்கம் வந்துட்டு அவளுக்குது, உறக்கம் வாய திறக்கிறாரு. இன்னும் 2 பாடல்கள் இருக்கிறது ஐயா, இணைஞ்சிருங்க. அந்த பாடலை கேட்டுவிட்டு நிறைவு செய்யலாம். நங்கநல்லூர் கண்ணன் சார், தேன்மொழி சகோதரிக்கு மிக்க நன்றி அம்மான்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நங்கநல்லூர் கண்ணன் சார். எனது விருப்ப பாடலை ரசித்த நமது சபரி வானொலி நேயர்கள், அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க மகிழ்ச்சி ஐயா, அருமையான பாடலை கேட்டிருந்தீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா, அடுத்த பாடல் இனிய இரவு வணக்கம் முடிச்சூர் பாலு அவர்கள் விருப்பத்தில் தான். மாப்பிள்ளை சார், மல்லிகையே மல்லிகையே மொட்டுவிட்ட மல்லிகையே, இந்த பாடல் வரியில் வந்து ஒரு சிறப்பான பாடல், சூப்பர் பாடல் கேட்டிருக்காரு. நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்கிறோம் இந்த பாடல், ரொம்ப பிடித்த பாடல் எனக்கு. பாடல் ஒலிக்கும் நேரம் 12:07, இதோ அந்த பாடல் வருகிறது, கேட்டு ரசிப்போம்.

ஒலித்த பாடல் எஸ்பிபி ஐயா அற்புதமாக பாடியிருப்பார். இந்த பாடல் வந்து, அதாவது மாப்பிள்ளை சார் படத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்தது. இது இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு ஒரு நினைவு, 1988 டிரான்சிஸ்டர் ரேடியோ வச்சுருக்கும்போது விவத் பார் இதில் வந்து அடிக்கடிக்கு இந்த பாடல் ஒலிபரப்பாகும். அப்போது கேட்டு ரொம்ப ரசித்த பாடல் இது. இப்போ தான் வந்து எஃப்எம் ஃப்ரீக்வன்சி வந்துடுச்சு. அப்போலாம் வந்து மீடியம் வேவ் ஷார்ட் வேவ் மட்டும்தான் இருக்கும். மீடியம் வேனாக்கா டைரெக்டாக ஒரு திசையில் மட்டும்தான் வரும், ஷார்ட் வேவ் வந்து செகண்ட் பேண்டில் வரும். அப்போ இந்த பாடல்லாம் வந்து நம்ம கேட்கும்போது ஒரு பழைய நினைவுகள். இது ரொம்ப நாளாச்சு இந்த பாடலை கேட்டு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நாள் ஆயிடுச்சு இந்த பாடல் கேட்டு. இன்று முடிச்ச ஒரு பாலு அவர்கள் விருப்பத்தில் இந்த பாடலை கேட்கும்போது மகிழ்ச்சி, மிக்க நன்றிகள். பாடலை ரசித்து பதிவு கொடுத்துருக்காரு. எனது விருப்ப பாடலை வழங்கியதற்கு மிக்க நன்றிகள் அண்ணன் சொல்லியிருக்காரு. நன்றி மகேஷ் மாட் அவர்கள், சூப்பர் பாடல் சொல்லியிருக்காங்க, மிக்க நன்றிகள். நிகழ்ச்சியில் இன்று நிறைவு செய்யும் பாடல் ஊர்காவலன் படத்திலிருந்து மல்லிகை பூவுக்கும் கல்யாணம். இந்த பாடல் அருமையான பாடல், ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல். ஊரப்பாக்கம் பார்த்திபன், நீலாவதி, கௌசல்யா, ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்புங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஊரப்பாக்கம் பார்த்திபன். இதோ உங்கள் விருப்ப பாடல் வருகிறது நிறைவு பாடலாக. நிறைவு பாடல் ஒலிக்கும் நேரம் 12:12 சபரி இணையதள வானொலியில் இரவின் மடியில் ஈரவிழிகள் நிகழ்ச்சியில் நிறைவு செய்யும் பாடல் இதோ உங்கள் விருப்ப பாடல்.

இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்த பாடல் ஊர்காவலன் படத்திலிருந்து மல்லிகை பூவுக்கு கல்யாணம் செய்துவிட்டு சென்று விட்டது இந்த நிகழ்ச்சி. இன்று விரும்பி கேட்ட அன்பு உள்ளம் ஊரப்பாக்கம் பார்த்திபன் நீலாவதி கௌசல்யா ஸ்ரீராம் மற்றும் சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்காகவும் இந்த பாடலை ஒளிபரப்பு செய்தேன். நான் அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம். எனக்கும் மிகவும் பிடித்த பாடல். மகேஷ் மாட் அவர்கள் நேரத்தை காட்சிப்படமாக கொடுத்துருக்கார், மிக்க நன்றிகள். மகேஷ் அவர்கள் பதிவு மல்லிகை பூவுக்கு கல்யாணம், அருமையான பாடல் சொல்லியிருக்காரு ஆர்ஜே விஜய் சகோதரி. நிறைவு பாடல் மனநிறைவு பாடல் அழகு மல்லிகை பூவுக்கு கல்யாணம் பாடல்களை அருமையாக எங்களுக்கு வழங்கிய ஆர்ஜே படவேடு பிரியா வீரமணி அவர்களுக்கு நன்றி. உங்கள் பணி தொடர வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சகோதரி, உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு. ஏன்னா நீங்களும் வந்து தொடர்ச்சியாக எல்லா பாடலுக்கும் பதிவு கொடுத்து நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன். விஜய் சகோதரி பூச்செண்டு கொடுத்து நன்றி சொல்லிட்டாங்க, மிக்க நன்றிகள் உங்களுக்கும். ஊரப்பாக்கம் பார்த்திபன் சகோ, நன்றி நண்பரே. பாடல் தந்த தொகுப்பாளர் திரு பிரியா வீரமணி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி, மகிழ்ச்சி. ஊரப்பாக்கம் பார்த்திபன் நீலாவதி கௌசல்யா ஸ்ரீராம் மற்றும் சபரிவானவங்களை சொந்தங்கள் அனைவருக்கும் பாடலை கொடுத்தீங்க, நன்றின்னு சொல்லியிருக்காரு. நன்றிகள். தேன்மொழி சகோதரி, இரவின் மடியில் ஈரவிழிகள் அருமையாக போய்கொண்டிருக்கிறது, சிறப்பாக சிறப்பாக பாடல்களை எடிட் பண்ணிட்டீங்களா, பாடல்களை வழங்கிய ஆர்ஜே பிரியா வீரமணி அவர்களுக்கு மிக்க நன்றி. அழகு சபரி சொந்தங்களுக்காக 9:30 ஆரம்பித்து 11:30 முடிக்க பாருங்கள் ஐயா, நன்றின்னு சொல்லியிருக்கீங்க. 22 பாடல்கள் ஒளிபரப்பாகி இருக்கிறது சகோதரி. ஏன்னா நானும் வந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன், எனக்கு மட்டும் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கு இல்லை. இருந்தாலும் சீக்கிரமாக கொடுக்கணும் தான், கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிற கேள்வி, நியாயமான கேள்வி. ஏன்னா நேரம் 12 மணி மேலே போச்சுன்னா காலையில் நீங்கள் எழுந்திருக்கணும், சில வேலைகள் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பதிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், முடிந்தளவு சீக்கிரமாக தருவதற்கான முயற்சி செய்கிறேன். இனிமேல் பாடல் வந்து அதிகமாக வருது, 13 பாடல் 12 பாடல் வந்து விடுகிறது, அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் செய்கிறது, பார்த்து கொள்ளலாம், இணைந்திருங்கள். ஆர்ஜே விஜய் சகோதரி மிக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள் சகோதரி. தேன்மொழி சகோதரி நேற்றைய பாடல் அந்த பாடலை கொடுத்ததுனால நேரமாகி விட்டதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சகோதரி, எல்லா பாடலும் சேர்ந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு டைம் இன்றைக்கி. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடன் பயணித்து நேயர்கள் பாடல்களுக்கு பதிவுகளை கொடுத்து உற்சாகப்படுத்திய அனைத்து நெஞ்சார்ந்த நன்றிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இரவின் மடியில் ஈர விழிகள் நிகழ்ச்சி. சபரி இணையதள வானொலியில் தொகுத்து வழங்கி கொண்டிருந்தது உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. மீண்டும் நாளை நல்லதொரு நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு பிரியமுள்ள ஆர்ஜே பிரியா வீரமணி. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், நன்றி.